வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 31 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும்.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM காலை தென்றல் நிகழ்ச்சி இணைப்பில் நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 49 அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதும் இல்லாயின் நன்று. விளக்கம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன்

0: பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. விளக்கம்: அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவர் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குறள் எண் 49 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை யாவும் நன்மையாக இருக்கட்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார்கள். இது தோல்வியாக இருக்கலாம், தவறவிட்ட வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நடந்தவற்றிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தாலே.
3: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will arrive in Evian, France today on a two-day visit to participate in the G7 summit in the third leg of his two-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Mr. Modi will then participate in a working session of the summit on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries, and representatives of the World Bank and the African Development Bank. On the sidelines of the meeting, the Prime Minister is also scheduled to hold bilateral meetings with the Prime Minister of Canada, Mark Carney, Prime Minister of United Kingdom Keir Starmer and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. Later, he will attend a gala dinner hosted by French President Emmanuel Macron. Prime Minister Narendra Modi is visiting the French city at the invitation of French President Emmanuel Macron in what is expected to be a highly productive and wide-ranging visit. Notably, this marks India's 13th participation at the G7 summit and the Prime Minister's 7th consecutive participation. India's regular participation at the G7 summit reflects the increasing recognition of New Delhi's role and contributions in addressing global challenges related to peace, security, development and environmental sustainability. A report.
4: India's strategic importance for the G7 is increasingly being reflected in concrete economic and technology partnerships. This is evident from the recently concluded India-EU trade agreement as well as initiatives such as Bharat Innovates in Nice and India's role as the official AI partner country at upcoming VivaTech in Paris. These developments underline how G7 countries are looking at India not only as a major market but also as a trusted partner in technology, innovation, manufacturing and resilient supply chains. Significantly, many of the priorities identified by the French G7 presidency, including reducing imbalance, international partnerships and artificial intelligence, closely align with India's strengths and interests. Ankit Kumar, Akashvani News, Evian, France.
3: Earlier yesterday, India and Slovakia elevated their ties to a comprehensive partnership. The two sides also linked 11 agreements to boost cooperation in key areas including labor migration, digital technology and defense, following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Addressing a joint press conference, Mr. Modi said, elevation of ties symbolizes shared beliefs, priorities and future.
5: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है। यह हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है। आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की। ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजी, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए।
3: President of Slovakia, Peter Pellegrini, has conferred Slovakia's highest state honor, the Order of the White Double

அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்கிறது திருவிவிலியம். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் ஜிக்கி பாடியது.

கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் கோபத்தை அடக்கிக் கொள்வார் என்றால் அவரே மிகச்சிறந்த பலசாலியாக கருதப்படுவார் என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சி தரவிருக்கும் பாடல் திருச்சி எஸ் எம் யூசுப் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக, காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை, 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலையில 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌவ்யா. மதியம் 2:30 ஊர்படுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:00 சித்திரசேவானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள், 6:00 பொன்மாலை இப்பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்கவிருக்கிறோம். வேலுண்டு வினையிலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சரஸ்வதி சபதம் ஆத்தாவுன் கோவிலே அகத்தியர் ஞான குழந்தை தேவர் மகன் இந்த திரைப்படங்களிலிருந்து பக்தி இசை. இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி கண்ணோட்டம் தொடர்ந்து 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள். 9:15 மயிலருக்கு காலத்தை வென்று நின்று காவிய பாடல்களோடு நேர்களை இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்பு முகாம் 2026. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையம் வேளாண் துறையில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற மற்றும் புதிய சிந்தனைகள் கொண்ட திறமையான இளைய தலைமுறையினரை முன்னணி நிறுவனங்களுடன் இணைக்கும் நோக்கில் வரும் 2026 ஜூன் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா 2026 நடத்த உள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளில் இருந்து இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், தொழில்நுட்பம், முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் 2000-க்கும் மேற்பட்ட இறுதியாண்டு இளம் பட்டதாரி மாணவர்கள் தங்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய ஆர்வத்துடன் பங்கேற்க உள்ளனர். எனவே திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க புதிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்க முன்னணி வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், விதை, உரம் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள், சுய வேளாண் தொழில் முனைவோர் நிறுவனங்கள், முன்னணி பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு முகமைகள் இந்த முகாமை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான தகுதி மாணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களின் வருகையையும் காலி பணியிட விவரங்களையும் முன்கூட்டியே பதிவு செய்ய கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர் நல மைய முதன்மையரின் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது 0422 என்ற முன் இணைப்புடன் 6611242 என்ற எண்ணிலோ நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். பூதப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு நாளை முதல் பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈநாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெற உள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவை ஆலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டு பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன் பின் ரகம் வாரியாக தனித்தனியாக பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளை பொருளுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எந்தவித பிடித்தமும் இன்றி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மின்னணு முறையில் நெஃப்ட் அல்லது RTGS மூலமாக தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் ஈநாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதியாண்டு பட்டதாரி மாணவ மாணவியர், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கேற்கலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 18/6/2026 மற்றும் 19/6/2026 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சி பெற விரும்புவோர் business@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ 0422 என்ற முன் இணைப்புடன் 6611310 என்ற தொலைபேசி எண்ணிலோ 8226662 என்ற கைபேசி எண்ணிலோ 9994
8 9

0: அல்லது 417 என்ற கைபேசி எண்ணிலோ அழைத்து விவரங்களை அறியலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டப்படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் மாதம் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கு கல்வி கட்டணம் உண்டு, விண்ணப்ப கட்டணம் உண்டு. இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரியிலும் அலைபேசி எண் 944211108 என்ற அலைபேசி எண்ணிலும் 9489051046 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து மேலும் விவரங்களை அறியலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9949093835
1: அல்லது
2: 8220469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நீங்களே இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மராத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேஷன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபாய் எங்க குழு கொடுத்திருக்காங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: ஏன்னா இதனோட கழிவுகளும் வேணும், நம்ம விவசாயத்துக்கு வேணுங்க. ஏன்னா ஒரே கழிவை பயன்படுத்தக்கூடாதுங்க. அதனால கோழி எல்லா கழிவுகளையும் ஒருங்கிணைத்துங்க, நல்ல மக்க வச்சு காட்டுக்கு பயன்படுத்திடுவோம்ங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

இன்று காலை 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே ஒழிக. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900 மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று

0: அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்புமிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97, 50, 98, 23, 94 அல்லது 97, 88, 85, 85, 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி

0: வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:35. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். எங்க ஒரு காவல்காரன் படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி பி சுசீலா குழுவினர் பாடியிருப்பது.

ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் முழு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் சேலம் விஷ்ணு படத்திலிருந்து இசை சங்கீதராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் தியாகராஜன். அடுத்த பாடல் பாட்டி சொலை தட்டதே திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இப்போ கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா.

கேஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? முழுக்க முழுக்க பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோ

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள்

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா

0: அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சென்னை மெட்சன்லேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் இன்றைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், ஊட்டியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்லிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து இசை கங்கை அமரன், மலேசியா வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், சுனந்தா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன். காசர்பட்டி பாலசுப்ரமணியம், தினேஷ்குமார், ஜனகா, ரேவதி, நடராஜன், திண்டுக்கல் நாகர் நகர்லிருந்து.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உறுதியாக பிடித்து வைத்திருப்பதால் மழை மற்றும் காற்றினால் ஏற்படும் சேதம் குறைகிறது. மேலும் மண்ணின் வளம் அதிகரித்து பயிர்கள் நன்கு வளர உதவுகிறது. இந்த முறையில் தேக்கு, மலைவேம்பு, சவுக்கு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களுடன் விவசாய பயிர்களையும் வளர்க்கலாம். வேளாண் காடுகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் குறைகிறது. பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு வாழிடமாகவும் வேளாண் காடுகள் விளங்குகின்றன. உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் உதவுகின்றன. வேளாண் காடுகள் விவசாய வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மிகவும் அவசியமானவை. இந்த வேளாண் காடுகள் முறையை ஊக்குவித்து பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும்.
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
5: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
6: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹே, யே டீசென்ட்ரலைஸ்.

0: एजुकेशन का, विकेंद्रीकरण का, उसका भी एक बहुत बड़ा मूवमेंट है। ये विलेज ड्रिवन, विमेन ड्रिवन मूवमेंट है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். கேட்டிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டனுக்கு பதில் சொன்ன நேயர்கள் சண்முக சுந்தரம், பூங்குழலி நாகராஜ சோழன் பதில் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் கலை, ஹேமா ராஜேஸ்வரி தெக்லூர்லேருந்து, கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், சாமிச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி ஜவஹர், குகன் நஞ்சுண்டாபுரம், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்சேரி, நங்கவள்ளி ராஜாராம், குகன் சிந்து கோத்தகிரி, பாரதி மகாலிங்கம் கலிவலசு, கே என் பாளையம் பேச்சுமுத்து, விஜய தென்றல் நாமக்கல், திருப்பூர் இளங்குநபர் அபிகா, ஜெகநாதன் போலக்காட்டுப்பாளையம், மனோகரன் கரையாம்பாளையம் பதில் சொல்லியிருக்காங்க, பரிமளம் வெங்கடாபுரம், போத்தனூர்லேருந்து ரயில் ரங்கன், விஸ்வம் அறந்தாங்கி பூலவாடி ராமசாமி பதில் சொல்லியிருக்காங்க, துரைசாமி ஜமீன் ஊத்துக்குளி, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் தெலங்கானா. தெலங்கானா மாநிலத்தில் இருக்கிற கம்மம் அப்படிங்கிற பகுதியில் இந்த இது இருக்குது. இதோட தயாரிப்பு திறன் 1 மெகாவாட். இதோட நோக்கம் பெண்களை பசுமையாற்றல் மாற்றத்தில் பங்குதாரர்களாக்கி அவர்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதை இந்த திட்டத்தை முக்கிய நோக்கமா இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக சில நேயர்களோட பெயர்கள் வந்து படிக்க முடியாம இருக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு வணக்கம் கோயம்புத்தூர்ல நீங்க அனுப்புற உங்களோட பெயர்கள் கண்டிப்பா படிக்கப்படும். இனி கேட்கலாம் சேவை செய்தி. குப்பைப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உன்னிப்பாளையம், சிக்காரம்பாளையம், செனிவீரம்பாளையம், கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி, குப்பைப்பாளையம், செங்காலிப்பாளையம், புகழூர் ஒரு பகுதி, வடவள்ளி, குருமம்பாளையம், கரிச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகப்பாளையம், முண்டிக்காலிப்புதூர், ரங்கப்பக்கவுண்டன்புதூர், மூணுக்கட்டியூர் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. கேட்டது சேவை செய்தி.

0: கேட்ட பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடல் ஆசிரியர் புலுமை பித்தன். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே சுதா பிரியா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதா பிரியா.

கேட்டு பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை பரணி, பாடல் ஆசிரியர் பா விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கன அளவின்படி பூமியில் அறியப்பட்ட மிகப்பெரிய ஒற்றை தண்டு மரம் ஜெனரல் ஷெர்மன் மரம் அப்படிங்கிறது தான். இது எங்க இருக்கு அப்படின்னா கலிபோர்னியாவோட செக்கோயா தேசிய பூங்காவில் இந்த மரம் வந்து அமைஞ்சிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 2200 ஆண்டுகளுக்கும் மேல பழமையானதுன்னு சொல்லப்படுது. இது சுமார் 52,500 கன அடி தண்டு கன அளவையும் கூடவே 1400 டன்களுக்கும் அதிகமான எடையையும் கொண்டிருக்கான். எவ்வளோ அதிசயமாக இருக்கு இல்லையா. இது வந்து 2200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இது இன்னுமே வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பண்டைய நாகரீகங்கள் தோன்றி மறைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னாடி இருந்தே இந்த மரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட நம்ப முடியாத அளவை

இயற்கை அழகையும் காண வரும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை இந்த மரம் தினம் தினம் ஈர்த்துட்டு தான் இருக்கு. ஜெனரல் ஷெர்மன் மரம் இயற்கையோட வலிமை, சகிப்புத்தன்மை, பூமியில் இருக்கிற உயிர்களோட நம்ப முடியாத பிரம்மாண்டம், இதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துற ஒரு நினைவூட்டலா இருந்துட்டு இருக்கு.

0: கேட்ட பாடல் சுக்ரன் திரைப்படத்திற்காக டிம்மி காயத்ரி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்திருந்தார் விஜய் ஆண்டனி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேயர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேஷன் அவர்களோடு நேர்முகம் பகுதி 2 இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Sunil Varma. The headlines. Slovakia confers its highest honor, Order of the White Double Cross First Class, on Prime Minister Narendra Modi. Prime Minister Modi to participate in G7 summit in Evian, France today. To also hold bilateral meetings with Prime Minister of Canada and UK and UAE President. Government hikes export duties on diesel and aviation turbine fuel. Export duty on petrol remains unchanged.

வந்திருக்காங்க. அந்த வகையில் பல நூற்றாண்டுகளாக ஆர்க்டிக் பகுதியில் பூமியில் ஆய்வு செய்வதற்கு மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்று அப்படின்னு நாம் அதை கருதிட்டுருக்கோம். திடமான பனி போல தோற்றமடிக்கும் இந்த இடத்திற்கு கீழே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மனிதர்கள், வாகனங்கள், அறிவியல் உபகரணங்கள் இதெல்லாம் நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அதை விழுங்கும் திறன் கொண்ட பனி நீர் நிறைந்த மறைவான குளங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த அபாயங்கள் துருவ பகுதிகளில் இருந்து தரவுகள், அதாவது அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து செலவு மிக்கதானதாக கூடவே வந்து கொஞ்சம் அபாயகரமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை இப்போ ஒரு நாலு கால் ரோபோ மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவை சேர்ந்த டீப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கியிருக்கிற லிங்க்ஸ் எக்ஸ் 10 அப்படிங்கிற அந்த தானியங்கி ரோபோ, இது வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட பதிப்பு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆர்க்டிக் பெருங்கடலின் பனிப்பாறைகள் மீது நடந்த முதல் நாலு கால் ரோபோ அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எளிதாக போக முடியாத இடங்களில் கூட, அபாயகரமான பணிகளில் கூட ஒரு நாள் வந்து தானியங்கி இயந்திரங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடும் அப்படிங்கிறத இது வெற்றிகரமாக நிரூபிச்சிருக்கு. இதனுடைய உறுதியான வடிவமைப்பு கடினமான சூழல்களிலும் செயல்பட உதவி இருக்கு. இந்த தரமான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா, தூசி மற்றும் நீர் ஊடுருவலுக்கு எதிராக நல்ல ஒரு தர மதிப்பீடையும் பெற்றிருக்கு. -20 முதல் -55 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையிலும் கூட இது செயல்படக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 கிலோகிராமுக்கும் அதிகமான சுமைகளை கூட இது தாங்கக்கூடியதாக இருக்கு. அதுவும் இல்லாமல் பேட்டரி அளவு குறையும் போது சார்ஜிங் நிலையத்தை தானாகவே கண்டறிந்து அங்கே போகக்கூடிய திறனும் இந்த ரோபோவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோபோஸ் வச்சு இனி ஃபியூச்சர்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இப்போ எல்லோருக்கும் வந்திருக்கு.

கேட்ட பாடல் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக ஹரிகரன் மற்றும் சுஜாதா பாடியது. பாடலுக்கிசை தேவா, பாடலாசிரியர் கபிலன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புதைப்படிவ சான்றுகளை பகுப்பாய்வு செய்ததன் மூலமாக தேசிய தைவான் பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வுக்குழு தைவானில் வாழ்ந்த மிகப்பெரிய அகனிய பறவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பாவோ மியேஜு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மியேஜு அப்படிங்கிற பெயருக்கு என்னன்னா அர்த்தம் அழிந்து போன ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது பொருள். இது பாவோ மியேஜு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால அழிந்து போன மயில் அப்படின்னு சொல்லி இதற்கு பெயர் வச்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பிளீஸ்டோசின் காலத்துல இந்த பாவோ மிஜு வாழ்ந்ததற்கான ஆய்வுகள், அதாவது அதற்குண்டான இது கிடைத்ததாக ஆய்வுக்குழு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தைவானில் கண்டறியப்பட்டு இப்போ முறையாக பெயரிடப்பட்ட அந்த பகுதிக்கு மட்டுமே உரித்தான ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது இந்த பறவை இனம் தான் இப்போ கிடைச்சிருக்கிறதுலையே. இதனுடைய பேர் வந்து பாவோ மியேஜு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருக்கு.

0: கேட்ட பாடல் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மற்றும் சுனிதா பாரதி பாடியது. பாடலாசிரியர் தாமரை.
1: எட்டு மணி 8:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மனவழி

0: வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது ஜூன் 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
2: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பற்றி இப்போ சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். இந்த யோகாவை பற்றி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் இருக்கும்.
1: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
2: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனால் உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா, உடல், மனம், ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம் நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
1: இப்போ மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதில் உகந்ததாக இருக்குது?
2: உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமாக இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சமநிலையில், உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில் இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை நம்ம ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
2: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பு மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம், மனது கிட்டக்க எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அது ஃபஸ்ட்டு செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு

0: ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த ப்ரீத்திங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்கள் டச் பண்ண முடியும். இப்போ மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் ப்ரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணாயாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பாக பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா, அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
1: இப்போ மன வலிமை, உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம வந்து முறையாக எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துலலாம் யோகா, ஒரு யோகியே ஆகணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்காந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையாக முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்தில் அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் ஆசனாஸ், கொஞ்சம் பிராணாயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கு.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சா போதுமா, இல்லை அதிக அளவில் செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சால் இவ்வளோ கூட எஃபெக்ட், இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சால் குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்கள் எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதில் எவ்வளோ ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும், இல்லை 2 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் நாங்கள் 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் முழுவதுமாக யோகாவுக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, ப்ளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவர்களாக இருக்கட்டும், அது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்போ செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
0: இவங்க செய்யணும் அவங்க செய்யணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. யோகாவுக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலாக இதில் என்னன்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாகவே செய்கிற ஒரு யோகாவை நாம் வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய அறிவாளின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ளே திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோட வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம். இதை நாம் மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால் நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் ப்ரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி, குருவி, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக, விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம். நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்போ மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தா

0: இருந்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
1: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில் இருக்கவங்கள நிதானமாக கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேறு எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்குது. ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறையா இருக்குது. அதில் ஆக்டிவாக சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யக்கூடிய யோகாஸ். ப்ரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபாலபதி ப்ரீத்திங், டாக் ப்ரீத்திங், இப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து ஃபாஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. ப்ளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பிராணாயாமாவில் இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமா. அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மனசில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நினச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோடு நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம் அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு அமையுது.
0: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
1: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
0: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றிம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில், மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமலாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதாபிரியா. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும்

0: பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM, நேரம் 9:02:26 இணைந்திருக்கும் சிறுவாணி சாரல் கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: நிகழ்ச்சியில்
1: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபாய் எங்க குழு கொடுத்திருக்காங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

0: ஜிப்ரான் இசையில் தீரன் அதிகாரம் ஒன்று படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ரஞ்சித் பாடியது. பாடலாசிரியர் ஜிப்ரான் அன் ரஞ்சித்.
1: என்றும் நீங்கள்
2: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்து கொள்ளாது.
3: தேஜி ஆத்ம நிர்பரதா கதம் பட
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: हमारा छोटा किसान बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஜூன் 23-24 தேதிகளில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த முகாம் நடைபெற உள்ளது. வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், பண்ணை இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் துறை, ஏற்றுமதி நிறுவனங்கள், பொதுத்துறை, தனியார் துறை அண்ட் வங்கிகள், நிதி நிறுவனங்களில் இந்த மாதிரி தங்களுக்கு தேவையான மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க இந்த முகாமில். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களோட வருகை, காலி பணியிட விவரங்களை பதிவு செய்து கொள்வதற்கு

கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது. வேளாண் சார்ந்த நிறுவனங்கள், பண்ணை இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் துறை, ஏற்றுமதி நிறுவனங்கள், பொதுத்துறை, தனியார் துறை அண்ட் வங்கிகள், நிதி நிறுவனங்களில் இந்த மாதிரி தங்களுக்கு தேவையான மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க இந்த முகாமில். இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் தங்களோட வருகை, காலி பணியிட விவரங்களை பதிவு செய்து கொள்வதற்காக மாணவர் நல மைய முதன்மையரை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடின பாடல் கேட்டும் தரமணி. படத்திலிருந்து பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: உங்களுக்கு தெரியும்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாதா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்ட பாடல் ஓ மனப்பெண்ணே திரைப்படத்திலிருந்து இசை விஷால் சந்திரசேகர், அனிருத் ரவிச்சந்தர், சாஷா திரிபாதி பாடியது, பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் கோவை மின் பகிர்மான மாநகர் மைய கூட்டத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நாளைக்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் ரேஸ்கோஸ் பகுதியில் இருக்க மைய கோட்ட அலுவலகத்தில் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் மின் நுகர்வோர்கள் பங்கேற்று உங்களோட மின் தொடர்பான குறைகளை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஏஆர் ரஹ்மான் இசையில் காதலிக்க நேரமலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஏஆர் ரஹ்மான் தீப் ஆடியது, பாடலாசிரியர் விவேக். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ

அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடின பாடல் கேட்டும் ரெமோ திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து பாடல் கேட்டும் சுப்லாஷினி ஜி வி பிரகாஷ்குமார் தனுஷ் அறிவு பாடியது. பாடலாசிரியர் அறிவு. கேட்டிருக்கோம் சிறுவானை சாரல். திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வர வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் 19 சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம் வெள்ளிக்கிழமை காலையில் 10 பிற்பகல் 2 வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க, கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்களும் சரி, வேலையை தேடுவோரும் சரி, https://www.tnprivatejobstn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து முன்பதிவு செய்யலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு 9499505944 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல வாழை படத்துல இந்த பாடல் கேட்டோம். தி பாடியது பாடலாசிரியர் யுகபாரதி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல்.

கேட்ட பாடல் ஏஸ் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், கபில் கபிலன், ஸ்ரேய கோஷல் பாடியது. பாடல் ஆசிரியர் தாமரை. கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சி கோட்ட அளவிலான மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் கோட்ட அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த மின் நுகர்வோர் குறைகூட்டும் கூட்டத்தில் அங்கலக்குறிச்சி கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கிற மின் நுகர்வோர் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் நானே வருவேன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல அந்தோனிதாசன் பாடியது. பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். நேர்களை இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வினார் களி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம்.

0: கேட்ட பாடல் கிளிஃபி கிரிஷ் மியூசிக்ல எல்லோ திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் பாடியது. பாடலாசிரியர் சலீம் ஆர் பாஷா. நெகிழி இன்று பிற்பகல் 2:30 உருப்படுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் கேட்டோம் சிறுவாணி சரல் வித் மீ ஆர்ஜி ஆர்த்தி சிவா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை பிளே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

0: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்கவிருக்கும். நேர்கள் விருப்ப பாடலை நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெருந்துறையிலிருந்து சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி, வெள்ளிங்கிரி, பிரவீன், சஞ்சய் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு வசீகரா படத்திலிருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:13:13 நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்க விருப்ப பாடலை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சுந்தராபுரம்ல இருந்து சிவசுப்பிரமணியம். அவங்க விரும்பி கேட்ட பாட்டு பீமா படத்துல இருந்து.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3 இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு நான் மகா நல்ல படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரசூர் முதலிப்பாளையம், திருப்பதி ராஜன், தருண் பிரசாத், காளிராஜ், ஜெய சூர்யா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஜெயம் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாள் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கருப்பசாமி குத்தகை தாரர் திரைப்படத்திலிருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க விஜயகுமார், மோகனாவல்லி, மோவிகா ஸ்ரீ, கார்த்தி, துளசிமணி. பனிக்கம்பட்டி பல்லடம்ல இருந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவூட்டுகிறோம் நிகழ்ச்சி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணிக்கு இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மூர்த்தி, தங்கவேல், அழகு, கண்ணப்பன், பழனிசாமி, வெங்கடேஷ், பெருமாள், ஜெயபால் இவங்க சிறுமுகை பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கும்கி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க திருப்பூர் கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு மான்கராத்தே படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க வரப்பாளையம் சரவணகுமார், அனீஷ், முகுந்தன், அக்ஷரா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சிவாஜி படத்துல இருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:56 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அறிவொளி நகர் சதீஷ்குமார். இவர் விரும்பி கேட்ட பாட்டு சிக்கு புக்கு படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று விருப்ப பாடல்கள் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. அடுத்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா

0: பறவைகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:02. சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இன்று இசை அரங்கு. இதில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்கள் வாயிலின் ஈரோடு ஏ குருராஜன் அவர்கள் மிருதங்கம், சென்னையார் கல்யாணராமன் அவர்கள் கடம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் அவர்கள் மோர்சிங்.

0: இதுவரை இசை நிகழ்ச்சியில் குணக்குடியார் வைத்தியநாதன் அவர்கள் வயலின், ஈரோடைய குருராஜன் அவர்கள் மிருதங்கம், சென்னையார் கல்யாணசுந்தர் அவர்கள் கடம், புதுக்கோட்டை எஸ் மகாதேவன் மோர்சிங். நிகழ்ச்சி தொடர்
1: அது வரைக்கும் தோணல, ஏன்னா LMW இருக்கும்போது தோணுச்சு போதுன்னு, பட் அங்கே போய் மறுபடியும் ஒரு ரீஎனர்ஜைஸ் பண்ணிய மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், கன்சல்டன்சி ஃபார்ம். அவர் அங்கே பேலர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் பண்ணக்கூடாது, நான் US நிறைய கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கேன், நீ வந்து இங்கே பண்ணலாம்ல அப்படின்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஐ வில் டூ த விசிட்டிங் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் வி வில் டிஸ்கஸ் த சொல்யூஷன்ஸ். இது எப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பாய்லர்ஸில் ஃபயர் ஃபைட்டிங் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எதனால ஆச்சு, என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணணும்.
2: இந்த வேலை எப்போ ஆரம்பிச்சிங்க? 2010-11 எப்போ அந்த கன்சல்டேஷன்
1: கன்சல்டன்சி ஒர்க் வந்து 2015-2009 போனேன். 6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன், 15 ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கன்சல்டன்சி.
2: ஓகே.
1: எனக்கு அப்போ வந்து 2015 68 அந்த டைம்ல தான் ரன்னிங் ஆரம்பிச்சேன். ஐ ஹட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் அப்போ.
2: சரி, ரன்னிங் நம்ம முதல்ல வந்து உங்களை மாரத்தான் ரன்னர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் லிசனர்ஸ்க்கு. அத்தனை பண்ணீங்களே, உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படி மைண்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு பிஸியா இருக்கும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு நிறைய வேற படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்பவுமே

0: இந்த எஜுகேஷன் ஓரியன்டா தான் திங்க் பண்ணுவீங்களா, ஜாப் ஓரியன்டா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது, நான் உங்களோட சின்ன வயசுல அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப படிச்சுட்டே இருந்திருக்கீங்க, அப்ப படிப்பு பத்தி தான் சிந்தனையே இருந்தது. அதுக்கப்புறம்
1: வேலையை இல்ல கிடையாது, ஏன்னா ஆஸ்துமா வேற இருந்துச்சு. ஸோ டாக்டர் எனக்கு அப்பப்ப டேப்லெட் போட்டே இருப்பேன். வருஷத்துக்கு ஒரு தரம் ஐ வாஸ் ஈவன் கெட்டிங் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பிரீத்திங் எல்லாம் சரி பண்றதுக்கு. சிவியர் ஆஸ்துமேட்டிக், அதை மீறி தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக முடியல, மழைக்கு கூட கிரவுண்டுக்கு போனதே இல்லை. பட் ஏக்கம் இருந்துச்சு நிறைய, எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன். ஹிந்து பேப்பர் வாங்கினா கடைசி பக்கம் தான் படிப்பேன், ஆல் ஸ்போர்ட்ஸ். இன்ஃபேக்ட் இங்கே வந்து நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், விளையாட்டு உலகம்னு அப்போ ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதில் நான் பேசியிருக்கேன். கவர்டு தி டென்னிஸ் மேட்ச், விஜய் அமிர்தராஜ் விளையாடணும் ஒரு செமிஃபைனல், அது வந்து எப்படி பண்ண
0: 40 வருஷம் ஆச்சு
1: இதே ஹால் இந்த ரூம் தான் நினைக்கிறேன் பண்ணியிருக்கேன்.
0: நான் ஆல் இந்தியா ரேடியோக்கு உங்களோட முதல் விசிட்டான்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க.
1: ரெண்டாவது விசிட்.
0: ஆமாம் சார். அப்புறம் சரி, உங்களுடைய ஓட்டம் எப்போ ஆரம்பிச்சது, மேரத்தான் ஓட்டம்?
1: ஓட்டம் வந்துங்க, நான் வந்து ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட் தான். என்னோட செகண்ட் டாட்டர் அப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ரெகுலராக ஓடுவாங்க அங்கே ஹோபார்ட்டில். தேவர் கம்மிங் டு பாண்டிச்சேரி அண்ட் செட்டிலிங் பேக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அப்போ வந்து அங்கே ஆரோவில் மாரத்தான்னு ஒரு மாரத்தான் நடந்துச்சு.
0: ஆரோவில் நடத்தினது
1: அங்கே வந்து அது பாப்புலர் மாரத்தான் அங்கே. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, அந்த ஏரியாவே போனதில்லை. எடுத்த உடனே கூப்பிட்டா ஷீ டோல் மீ யூ கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். ஐ செட் ஐ நெவர் ரன், ஓடுனதே இல்லாமல் விட்டுரு என்னையே, நான் நடக்கிறது தான். கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவோம், நாங்கள் இருந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே வாக் பண்ணுவோம், நானும் ஒய்ஃபும் ஒரு 1/2 hour டெய்லி, அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி. நடக்க தான் முடியும், என்னால் ஓட முடியாது. இல்லை ஓடவே வேண்டாம், 10 கிலோமீட்டர் கூட இருக்குப்போ இருக்குது, அதில் நீங்கள் நடந்தால் கூட போதும் அப்படின்னாங்க. சரி பொண்ணு வேற ஆசைப்படுறாளுன்ட்டு நம்ம போகலாம், அவங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ன்ட்டு ஐ வென்ட் டு பாண்டி. அப்போ சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
0: இது எந்த வருஷம்?
1: இது வந்து 2015.
0: ஓகே.
1: போயிட்டு நானும் ஒய்ஃபும் கொஞ்சம் தயக்கம்தான், 10 கிலோமீட்டரு முடியுமான்னு தெரியல. எங்கேயோ அங்கே போய் அங்கேயோ கிடைச்ச இடத்துல ஒரு ஷூ வாங்கிட்டு, ரன்னிங் ஷூவே கிடையாது அது, அது ஏதோ மார்க்கெட்டில் போய் ஒரு ஷூ வாங்கி போட்டு ஒரு தொப்பியெல்லாம் போட்டு அது காற்றுல பறந்துடும். நான் ஓடுற இன்டென்ஷனே கிடையாது, வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்தோம். ஆனால் அந்த ஸ்டார்ட் பாயிண்டில் நிற்கிற போது அந்த ஒரு எனர்ஜி லெவல் பாருங்க, எல்லாம் ஒன்று கத்திக்கிட்டு
0: எல்லாரையும் பார்த்த உடனே உங்களுக்கு ஓடணும்,
1: 3500 பேர் நிற்கிறாங்க, சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, கை கலாட்டுறாங்க, அந்த எனர்ஜி, அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில், ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போனதே இல்லை. ஸோ பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் கவுண்ட் டவுன் 10, 9, 8 எல்லாம் சொல்லி உடனே நம்மளும் இது மாதிரி எல்லாம் நடக்கிறவன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். வி ஸ்டார்டட் வாக்கிங். வாக் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இடையில நான் ஆரோவில் கம்யூனிட்டியில் நிறைய ஃபாரினர்ஸ், ஃப்ரெஞ்சு பீப்புள் அண்ட் ஆல் தட், அவங்கெல்லாம் கீழே இறங்கி வந்துடுவாங்க, வந்து கை தட்டுவாங்க, ஆசம் ஆசம் ஆசம் வாங்க, செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நடுவில் நடுவில் சாக்லேட் ஆரஞ்சஸ் இது மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களும் வச்சுருக்காங்க எய்ட் ஸ்டேஷன் அப்படின்ட்டு, இவங்களும் கொண்டு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, ப்ளீஸ் டேக் இட் ப்ளீஸ் டேக் இட். அவ்வளோ ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு நம்மளும் செலிபிரிட்டி தான் போல இருக்கு. என் ஒய்ஃப் வேறு நடுவில் பாருங்கள், மெதுவாக போவோம், அங்கங்கே உட்காந்து போவோம், நடுவலையில் கால் வலிச்சா என்ன பண்ணுறது, நம்ம உடம்ப நம்ம தான் தூக்கிட்டு போனோம், வேறு யாரும் வரமாட்டாங்க ஹெல்ப்புக்கு. ஸோ அங்கங்கே உட்காந்துருவோம், ரெஸ்ட் எடுத்துட்டு காலெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கொடுத்து போகிறோம். ஏன்னா 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் கால் வலிச்சா என்ன பண்ணுறது, 10 கிலோமீட்டர் அட்ட ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸே ஆனதில்லை. ஸோ வாக் பண்ணி முடித்தேன், நாங்கள் தான் கடைசி, நாங்கள் ரெண்டு பேரும் பரவாயில்ல. அது முடிச்சுட்டு போனால் ஒரு மெடல் போட்டோம்,
0: எதிர்பார்க்கவே இல்லை.
1: வாழ்க்கையில் நான் வாங்கினா முதல் மெடல். அப்போ என்னப்பான்னு கேட்டால், இது ஃபினிஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் மெடல் கொடுப்பாங்க. சரி வேற எங்கேயும் நம்ம போய்
0: எல்லாருக்குமே இருந்திருப்பீங்க.
1: ஆமாம் இருந்திருப்பேன். இப்போ வந்த அப்புறம் தெரியுது என்னோட இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, ஓடுறாங்க.
0: ஸோ அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷன்,
1: இனிமே இது கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது ஓடலாம் அப்படின்ட்டு.
0: அது வரைக்கும் ஹெல்த் எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஹெல்த் வந்து பிபி இருக்குன்னு சொல்லி மாத்திரை இனிமே வாழ்நாள் பூரா போடணும்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். அது ஒரு 1 மாசம் போட்டுட்டு அப்புறம் விட்டுட்டேன் நான். மாச ஹெல்த் செக்அப்புக்கு போவேன் ரெகுலரா, போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று பிரச்சனை சொல்லுவாங்க, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க. அடுத்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போயிட்டு அங்கே முன்னாடி வந்து ஒரு யங் லேடி தான், ஜூனியர் டாக்டர், அவங்க ஸ்கிரீனிங் 35 கேள்வி வச்சு வச்சுக்கிட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ கேட்டாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதில் சொல்லிட்டே வந்தேன். உடனே அந்த அம்மா வந்து, உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஓகே, ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண வேண்டி வரும், அடப்பு இருந்தா
0: அடப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க,
1: இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னு தெரியல. அது

0: சின்ன ப்ரொசீஜர் தாங்க. முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணாலும் ஹாஃப் டேயில் முடிஞ்சிடும், நீங்கள் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட போயிடலாம். எதுக்கு நீங்கள் சீனியர் டாக்டர் பாருங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சீனியர் டாக்டர்கிட்ட பயந்துட்டே தான் போனேன். படியேறனா மூச்சு வாங்குமா அப்படின்னாரு. ஆமாங்க, எத்தனை மாடியில் மூச்சு வாங்குற, மூணாவது மாடியிலேருந்து மூச்சு வாங்குங்க அப்படின்னு. மூணாவது மாடி எனக்கே வாங்குமே, இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க, 3 மந்த்ஸ் சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் வாங்க செக்அப் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்ல வேலை தப்பிச்சேன். அந்த மாதிரி இருந்திருக்கு, சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு.
1: பெருசாக இல்லை,
0: பெருசாக இல்லை.
1: சரி, இப்போ இந்த அடுத்தது நீங்கள் வந்து இது மேரத்தானா எடுக்கணும், நம்ம ஓடியே ஆனோம் அப்படிங்கிறத எப்போ முடிவு பண்ணீங்க?
0: அன்றைக்கே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே முடிவு பண்ணிட்டேன். திரும்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரலாம் அப்படின்ட்டு அங்கேயே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்த ஒரு 6 மாதம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே மெட்ரோ ப்ளஸ்னு ஒரு இது வரும், லோக்கல் சிட்டி ஏரியா கவர் பண்ணுறது. அங்கே வந்து அப்போ சென்னை மாரத்தான் வந்துட்டு இருந்துச்சு. சென்னை மாரத்தான் வந்து டிசம்பர், நான் வந்து ஆகஸ்ட்,
1: ஏன்னா விண்டர்ல தான் வைப்பாங்க, மழை இல்லாம இருக்கும், வெயில் இல்லாம இருக்கும், வெதர் நல்லா இருக்கும்.
0: ஆமா, ஆகஸ்ட்ல வந்து ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு லோக்கல் பேப்பர்ல.
1: பேர் கொடுத்துட்டீங்க உடனே?
0: இல்ல, பேர் இன்னும் பேர் கொடுக்குற அளவுக்கு வரல. அது ஆகஸ்ட்ல வந்து லோக்கல்ல போரூர், நான் இருந்த இடம் போரூர் ரேசர்ஸ்னு ஒரு ரன்னிங் குரூப் அங்க ஆக்டிவா இருக்கு. தே ஆர் பப்ளிஷ்ட் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் கேன் ஜாயினஸ்னு வந்துச்சு. நான் இருந்த பதுக்கு ரொம்ப பக்கம், அது 1 கிலோமீட்டருக்குள்ள தான். சோ அங்க கான்டாக்ட் பர்சன் நேம் எல்லாம் போட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி நான், எனக்கு 68 வயசு ஆச்சு, இனிமே ஓடி பழகலாமா அப்படின்னு கேட்டேன். ஓட முடியுமா என்னால், கேன் யூ ட்ரெயின் மீ, தாராளமாக வாங்க அப்படின்னாரு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. ரெண்டு பேருமே போய் அங்கே போரூர் ரேசஸில் போய் ஜாயின் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி ஓடணும், என்ன ஸ்ட்ரெஸ் போடணும், எப்படி ப்ரீத் பண்ணணும், எப்படி லேண்டிங் பண்ணணும், எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க.
1: காலேஜ் டேஸில் விட்டதா அப்போ பிடிச்சிட்டிங்க?
0: ஆமாம், அப்போ தான் அது ஒரு நியூ பேஷன், இனிமேல் இதுதான் லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சது. நோ லுக்கிங் பேக்.
1: சரி, அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் தந்தது? முதல்ல ஒரு பயத்தோடு தான் பண்ணீங்க, ரெண்டாவதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
0: ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். டைமிங் 134 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 2015 பண்ணது, அடுத்தது வந்து 94 மினிட்ஸில் பண்ணேன். 1 hour ஐ சேவ்டு இன் தி ஃபர் த 10 கிலோமீட்டர்ஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ரன்னிங்.
1: இப்போ 10 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த லெவலில் இருக்கு?
0: இப்போ வந்து 68 நிமிஷத்தில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன்.
1: எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்.
0: 10 கிலோமீட்டர் 68. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணேன், 21 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். ஆனால் 42 பண்ணாதான் மாரத்தானர்னு சொல்லுவாங்க
1: உலகத்தில்,
0: மாரத்தான். ஸோ 42 சிஸ்டமேட்டிக்காக பண்ணேன். 1 இயரில் ஐ டிட் 21.
1: சரி, அது எல்லாமே சென்னையில் தான் பண்ணீங்களா?
0: எல்லாம் 21 மட்டும் சென்னை, 42 அது ஒரு கோயம்புத்தூர் வந்துட்டேன். 1 இயர் தான் போரூர் ரேசர்ஸோட இருந்தேன். தென் ஐ ஹட் டு கம் பேக் டு கோயம்புத்தூர். முடிஞ்சது அங்கே வேலையெல்லாம், கொரோனா வேற வந்துச்சு. இனிமே நம்ம ட்ரெயின் பஸ்ல போய் ரிமோட் ஏரியால எல்லாம் பாய்லர் போய் டிராவல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு
1: வந்துட்டேன்.
0: போரூர் ரேஸ் ஜாயின் பண்ணேன். 17 ஐ ஹட் டு கம் பேக் டு கோயம்புத்தூர். 1 இயர் அங்கே அவங்களோட ஓடினேன், அவங்களோட ஓடி ட்ரைனிங் எடுத்துட்டு தென் ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர்.
1: நைஸ் சார். அப்பாடி, அதுக்கப்புறம் எத்தனை ஓட்டம் ஓடி இருப்பீங்க? இந்த மாதிரி மாரத்தான் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருந்திருக்கும்?
0: அங்கே வந்து வந்த பின்னாடி எனக்கு வந்து ஒரு ஐ மிஸ் தட் குரூப். டெய்லி அந்த குரூப்போட போய் ஓடி ஓடி இங்கே வந்து உட்காந்துட்டு குரூப் இல்லை சாய்பாபா காலனியில். அப்போ கோயம்புத்தூர் அண்ணாஸ் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டேன், டைம் டு ஸ்டார்ட் கோயம்புத்தூர் அண்ணாஸ்னு ஒரு ஒரு பேஜ் இருந்துச்சு ஃபேஸ்புக்கில். அந்த பேஜில் போய் டைம் டு ஸ்டார்ட் சாப்டர் இன் சாய்பாபா காலனி அப்படின்னு போட்டேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணார், நான் இங்கே தாங்க ஓடிட்டுருக்கேன், வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவரை பார்த்தா அங்கே ஒரு குரூப் இருக்குது பட் நாட் ஆக்டிவ், எல்லாமே வீட்டில் உட்காந்துட்டாங்க, யாரும் வரதில்லை. ஸோ இவங்களெல்லாம் வர வைக்கலாம், நம்ம அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே எப்படி குரூப் ரன் பண்ணணும்னு அங்கே அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டெய்லி ஷெட்யூல் போடுறது, ஷெட்யூலுக்கு வந்து நிற்கிறது, மக்களோட சேர்ந்து ஓடுறது, மென்டர் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, நிறைய ஃபோட்டோஸ். இங்கே ரன்னர்ஸுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ எல்லாமே ரன்னர்ஸுக்கு வந்து ரொம்ப பேஷன். ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதுல்ல, அடுத்த நாள் வருவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு 150 பேர் இருக்காங்க அந்த குரூப்.
1: சரி, யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு வெட்டரன், அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க?
0: ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்கம்மா, ரொம்ப தே லுக் அப் டு மீ. தே சே தட் நீங்கள் ஓடும்போது நாங்கள் ஓடணும், இந்த வயசில் நீங்கள் எல்லாம் ஓடும்போது நாங்கள் ஓடணும் அப்படின்னு
1: நினைக்கிறாங்க.
0: இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அதுதான் மெயின். நம்ம ஓடுறதை விட ஒரு 100 பேரை ஓட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் வராங்க. வரும்போது ஒன்றுமே தெரியாமல் வராங்க. ஒரு 1 இயரில் தே பிக்கப் அ லாட், என்னை விட நல்லா ஓடுறாங்க, என்னை விட

0: ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. அண்ட் தே பிகம் ட்ரெயினர்ஸ், தே பிகம் இன்ஸ்பைரர்ஸ். அது மாதிரி அப்படியே தான் மல்டிப்ளை ஆகி 150 பேர் ஆயிட்டாங்க இன்னைக்கு குரூப்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆர் வெங்கடேசன் அவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர், தொடர்ந்து பேசுவோம். இப்ப எப்படின்னா, நீங்க விட்டதை பிடிக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணல, சடனா பிகேம் வெரி பிஸி மாரத்தான்ல, இல்லையா?
1: ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி தான். ஆமா,
0: ஒரு நல்ல ரன்னர் ஆயி
1: 21 பண்ணன உடனே நான் வந்து நிறைய இடத்துல போய் ஓடிட்டேன். ஒரு டிக்கெட் அடிச்சிட்டே வந்தேன், சென்னையில போய் ஓடினேன். அதுக்கப்புறம் ஹைதராபாத்,
0: பாண்டிச்சேரி, ஆரோவில் திருப்பி போனீங்க?
1: ஆரோவில் போனேன், 3 வருஷம் போனேன்.
0: ஓகே,
1: அங்கேயே போய் ஓடி இருக்கேன். அதுக்கப்புறம்
0: ஹைதராபாத்,
1: ஹைதராபாத்ல ஓடினேன். 42 பண்ணும்போது எனக்கு வந்து 2 சாய்ஸ், பெங்களூரா ஹைதராபாடா அப்படின்ட்டு. பெங்களூர் வந்து ஃபிளாட் டெரெயின், ஹைதராபாத் வந்து ஃபுல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஹில்லி ஏரியா. அது தவிர ஃபிளையோவர்ஸ், வேற 4 ஃபிளையோவர் இருக்கு, இதுல மேலே ஏறி ஏறி இறங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாரத்தான் வந்து நீ அங்கே பண்ண வேண்டாம், பெங்களூர்ல பண்ணு, யூ வில் கெட் என்கரேஜ்ட், அதுக்கப்புறம் நீ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ பெங்களூர் சூஸ் பண்ணேன். ஆகஸ்ட்ல ஹைதராபாடு, அங்கே போய் 21 ஓடிட்டு, தென் ஐ வென்ட் டு பெங்களூர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபுல் மாரத்தான். ஃபுல் மாரத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பால் கேம் அது. 21 அப்புறம் 25-26 வந்து மசில் கிராம்ப் எல்லாம் ஆகுது, அது ரொம்ப என்ட்யூரன்ஸ் வேணும், எக்கச்சக்கமாக வேணும்.
0: அதுக்கான ப்ராக்டிஸும் இருந்தது.
1: ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே கொஞ்சம்
0: முடிச்சிட்டேன்.
1: 6.5 hours
0: ஆச்சு சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கு.
1: 6.5 hours முடித்தேன். அதை விட என்னென்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு, அப்போ எனக்கு 72, 4 வருஷம் கழிச்சு 76 மறுபடியும் பெங்களூர்ல போய் ஐ ரான் அனதர் ஃபுல். 4 வருஷத்துல யூட் ஹவ் ஏஜ்டு மோர் இல்ல.
0: ஆமா,
1: 70sல வந்து யூ ஆர் டிராப்பிங்.
0: இப்ப உங்க வயசு என்ன? வயசு கேட்க கூடாது, ஆனா இங்க கேட்டே ஆணும். என்ன, திஸ் இஸ் எ வெட்டரன் ப்ரோக்ராம், சொல்லுங்க சார்.
1: 77 முடிஞ்சு 78.
0: 78ல உங்களோட என்ன சொல்றது, லேட்டர் வயசுல வந்து உங்க வாழ்க்கையில லேட்டா வந்த பேஷன், ஆனால் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கீங்க நீங்க. ஒரு வித்தியாசமான பேஷன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, முன்னாடி பண்ணதே இல்லை, ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. விடாப்படியா பிடிச்சிட்டு இருக்கீங்க இன்னும். பட் யூ ஆர் மோட்டிவேட்டிங் ஜெனரேஷன்ஸ். அதை பார்க்கும்போது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆறாங்க. பட் உங்களுக்கே எப்படி இருக்கும் அந்த ஃபயர் ஃபார் ரன்?
1: எனக்கு வந்து because of this enemy I still feel young.
0: பாக்கவே நீங்க ரொம்ப அப்படிதா இருக்கீங்க.
1: I never feel I am aged. அந்த 50 வயசுல வர்ற சொத்து இருக்கு பாருங்க, BP, sugar, அது எதுவுமே இன்னும் வரல.
0: Thank God.
1: Postponed by nearly 30 years இப்ப.
0: ஆனா நீங்க அப்பவே ஆஞ்சியோ பண்ண சொன்ன டாக்டர் பாத்துக்கிங்க.
1: ஆமா. பண்ணு எல்லாம் BP இருக்குன்றாங்க, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க,
0: அது வேற, ஆஸ்மா வேற,
1: ஆஸ்மா, லங்ஸ்,
0: எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணியாச்சு.
1: 40 வயசுலயே எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டார், உங்களுக்கு 60 வயசுக்காரனோட லங்ஸ் பா அப்படின்ட்டாரு.
0: ஓகே.
1: யுவர் லங்ஸ் ஆர் சோ வீக். என் கூட இருந்தவங்கெல்லாம் நான் ஓடுவேன்னு நினைக்கிறேன்.
0: ஆனால் இந்த உங்களோட இந்த விடாப்படியான ஓட்டம் தான் உங்களுக்கு ஹெல்த்தை தந்திருக்கீங்க.
1: ஆமாம், கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்ட்போன்ட் மை ஏஜிங்.
0: அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் ஹெல்த் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஓடலாங்கிறது சொன்னாங்களா? ஏன்னா ஆஸ்மேட்டிக்னால நான் கேட்குறேன்.
1: ஓடவே கூடாதுன்ட்டார் ஒருத்தர். 60 வயசுலயே ஒருத்தர், நீ ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு எனக்கு, நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது, சடனாக திரும்பணும், சடனாக ட்விஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிடும் போன்ஸு, அதனால must avoid sports அப்படின்னே சொல்லியிருக்கார் ஒரு ஆர்த்தோ. எனக்கு 60 வயசுலயே அதெல்லாம் மீறிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப போனாலும் அப்படி சொல்லுவாங்க எனக்கு. என்னோட தியரி என்னன்னா, நீங்க கவுச் பொட்டேட்டோவா இருந்துட்டு சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீஸ்ல வந்து உங்களுக்கு பிளட் ஃபுளோ ஆகாது, பிளாக் ஆயிடும், அதனாலதான் நீ பெயின் வருது. நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா நீ பெயின் வராது.
0: வெரி நைஸ். உங்களோட இந்த மாரத்தான் ஜர்னி பத்தி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உங்க ஃபேமிலி பத்தி நான் கேட்கவே இல்லையே, சொல்லுங்களேன். உங்க ஃபேமிலி?
1: 2 daughtersங்க, both are married and settled. பெரிய பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்துட்டு ஒரு 15 வருஷம் இப்ப கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சின்ன பொண்ணு ஆஸ்திரேலியால இருந்து இப்ப ஷீ செட்டில்டு இன் பாண்டிச்சேரி. ஆரோவில் பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க.
0: எல்லா பேரன்
1: 3 பேத்தி இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. பெரிய பேட்டி கல்யாணமே ஆயிடுச்சு, அவங்க லண்டன்ல இருக்காங்க. இன்னும் அடுத்தது 2 பேட்டிக்கு இருக்காங்க. அவங்க ஒன்று இப்போ படிச்சுட்டு இருக்கு சிங்கப்பூர்ல, இன்னொன்று டெல்லியில படிச்சுட்டு இருக்கு.
0: பரவாயில்ல. உங்க ஒய்ஃபையும் நீங்க ஓட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களே?
1: அவங்க வேற இன்ட்ரெஸ்டா போனோம். அப்பெல்லாம் கூடவே வருவாங்க, பொருள் ரேசஸ்ல டெய்லி வருவாங்க என்னோட. அங்கே 4:30 எந்திரிச்சு 5 மணிக்கு போய் நின்றுடுவோம் ரெண்டு பேரும். 5 o'clock அங்க அசம்பிளிங், இங்க வந்து 6 தான்.
0: சரி, வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்? வெளியில இதெல்லாம் பண்ணீங்க, வீட்டுல உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதர்வைஸ் உங்களுக்கு அந்த நாளை எப்படி பிளான் பண்ணிப்பீங்க?
1: எனக்கு வந்து ஒன்று வந்து மேனேஜிங் தி இது குரூப்புங்க, ரன்னிங் குரூப், அவங்களுக்கு உண்டான அடுத்த நாள் ஷெட்யூலு, விசிட், இன்டர் குரூப் விசிட்ஸ் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவேன். நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, அந்த ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் எத்தனை பேர் வரீங்க என்னன்னு சொல்லி போயிட்டு வர்றது. அதை தவிர ஐ எம் ஆல்சோ செக்ரட்டரி ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் மை அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதில் வர

0: டே டு டே மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நான் தான்
1: பார்த்துட்டு இருக்கேன். சோ எல்லாம் பிஸியாவே வச்சுக்கறீங்க உங்கள. வீட்ல இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, ஃபுட் இது இந்த டைம்ல எவ்வளவு சாப்பிடணும் அப்படின ஏதாவது நீங்களே உங்களுக்கு ஒரு பிளானர் மாதிரி வச்சுப்பீங்களா? இல்ல நார்மலா நான் எப்பவும் போல காலையில காஃபி குடிப்பேன், எனக்கு பிடிச்ச டிஃபன் சாப்பிடுவேன், பிடிச்ச சாப்பிடுவேன், அதுதான்
0: ஸ்டில் என்ஜாய் மை காஃபி. அது மூணு நாள் காஃபி கூட ஆயிடும் ஒரு நாளைக்கு. அண்ட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஈட்டிங், ஆனா மாடரேஷன். நிறைய நாள் பேசிக்கலாவே நிறைய குவான்டிட்டி சாப்பிட முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் மாடரேஷன், பட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். அப்சல்யூட்லி
1: குட் சார், கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆல் இண்டியா ரேடியோக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு டென்னிஸ் மேட்ச் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்களே இங்க கெஸ்ட். பல வருஷம் ஆயிடுச்சு, ஆல் இண்டியா ரேடியோட கலர் வந்து மாறல, அதோட பேட்டர்ன் வந்து மாறல. மேபி இன்னும் கொஞ்சம் அந்த எஃப்எம் இதெல்லாம் வந்து இப்ப புதுசு இல்லையா, அப்ப நீங்க பாக்கல. உங்களுக்கு அப்ப லிசனிங் எப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோ? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீவைண்ட், ஆல் இண்டியா ரேடியோ மட்டும் தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? டிவி கூட இல்ல இல்லையா?
0: கிடையாதுங்க, டிவி வந்து 80ஸ்ல தானே வந்துச்சு.
1: ஆமா,
0: டிவி எல்லாம் கிடையாது.
1: ரேடியோ லிசனிங் உங்க வீட்ல எப்படி
0: இருந்தது? நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவும் கேட்பேன், மோஸ்ட்லி இந்த பிபிசி கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கேட்பேன்.
1: இல்ல ஏஆர்லயே கிரிக்கெட் கமெண்ட்ரி இருந்தது.
0: ஆமா, இருந்துச்சு, அதுவும் கேட்பேன். அது வந்து ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் எல்லாம் கேட்பேன்.
1: ரைட்,
0: ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க.
1: பட் ஆல் இந்தியா ரேடியோட அந்த கனெக்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்லுங்க.
0: நல்லா இருந்துச்சு.
1: வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, வேற ஏதாவது மியூசிக்
0: சினிமா பாட்டு எல்லாம் கேட்போம்ல சாயங்காலம்.
1: சரி, இப்ப உங்களை மாதிரி வெட்டரன் வந்து நான் ஆல் இண்டியா ரேடியோட வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. வானொலிக்கு 90, இப்ப 90 வயசு ஆ போகுது வானொலிக்கு. ஆமா, நம்ம வானொலி கொஞ்சம் பின்னாடி வந்தது, 66ல வந்து 1936ல. சோ we are going to celebrate 90. சோ ப்ளீஸ் ஆல் இந்தியா ரேடியோவும் அதோட லிசனர்ஸையும் நீங்க விஷ் பண்ணிடுங்களேன்.
0: ஓகே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 90 வயசு கடந்து வெற்றிகரமாக அடுத்த 100 வரைக்கும் அடியெடுத்து வைக்க போகும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தி நல்ல நல்ல ப்ரோக்ராம் கொடுத்து பயன்படுத்த இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன்.
1: ஓகே சார், உங்களை நேர்முகம் கண்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். உங்களோட ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் ஜாப் இந்த பிஹெச்இஎல்லேருந்து, அப்புறம் கன்சல்டன்சி நடத்தின வரைக்கும், அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய மேரத்தான் ரன்னராக அந்த குரூப்பை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். அண்டு அது எல்லாத்தையும் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோலேயே வருது. உங்களுக்கு எதுவும் மறக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: ஏன்னா
1: அந்த டேலேருந்து அந்த இயர்லேருந்து எல்லாமே சொல்கிறீங்க. எப்படி உங்கள் ஃபின்லாந்து போனதை சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சென்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் பின்லாந்து போனேன். அந்த கம்பெனி நேம் உட்பட எதுவுமே மறக்காம இருக்கு. சீக்ரெட் ஆஃப் யுவர் அந்த மெமரி, அந்த யூத்ஃபுல்னஸ் என்னன்னு சொல்வீங்க?
0: சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய செட்பேக்ஸ் வரும் வாழ்க்கையில, எனக்கு நிறைய வந்திருக்கு. செட்பேக்ஸ் வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணாம பாத்துக்கணும். இப்படி வெளியே வரணும், ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் சியர்ஃபுல், அடுத்தது என்னன்னு யோசிக்கணும், இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்க கூடாது. அப்புறம் எனக்கு சரியான ஒரு நம்பிக்கை என்னன்னா, டிவைன் இன்டர்வென்ஷன் நிறைய இருந்துச்சு. நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் பிளான் பண்ணி பண்ணேன் நான் சொல்லவே மாட்டேன். சில பேர் அப்படி இருக்காங்க, நான் தான் எவ்ரி ஸ்டெப் ஐ பிளான்ட் அப்படிம்பாங்க. நான் பிளான் பண்ணவே இல்லை,
1: கடவுள்கிட்ட விட்டாச்சு எல்லாத்தையும். எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். நம்ம வந்து இன்னைக்கு சாய்வு நாற்காலியில தொழில் முனைவோர் மற்றும் மேரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் சாரோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா சார்? நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்?
0: எனக்கு நல்ல அனுபவம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் எனக்கு ரீகால் பண்ணி நினைவு கூர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒரு மெசேஜ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எல்லாருமே ஓடலாம். மனுஷனோட நம்ம ஹியூமன் பாடியோட ஃப்ரேம் வந்து ஓடுறதுக்காகவே படைக்கப்பட்டது. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஓடிட்டு தான் இருந்தாங்க. ஒன்று உணவு தேடி ஓடினாங்க, ஒரு அனிமலை துரத்துக்கிட்டு ஓடுவாங்க. ஏன்னா அனிமலால் துரத்தப்பட்டு ஓடுவாங்க, இரையாயிடக்கூடாதுன்னு. வாழ்க்கை ஓட்டமாகவே தான் இருந்துச்சு. ஓடி பழகினவங்க நடுவில் எங்கேயோ வந்து நம்ம உட்காந்து உட்காந்து ஓடுறதையே மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதனால் ஓட முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் யாருமே, எல்லாருமே ஓட முடியும். ஐ எம் நாட் ஸ்பெஷல் இன் எனிவே. அப்புறம் எந்த வயசுலையும் ஓடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நமக்கு வயசாயிடுச்சு அப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம். 77 நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். எந்த வயசுலையும் ஓடலாம், ஓடுறதுக்கு வயது ஒரு தடை இல்லை. அதனால வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எந்த வயசுலையும் ஓட ஆரம்பிக்கலாம்ங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். ஏன்னா யங் ஏஜ் 68 வயசுல தான் நான் ஓடவே ஆரம்பிச்சேன். இப்போ 50 வயசானவங்கெல்லாம் இதை கேட்குறவங்க, நமக்கு 50 வயசாச்சு இனிமேல் நம்ம எப்படி ஓடுறது அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. 68 வயசுல நான் ஓட ஆரம்பிச்சேன். எனி ஏஜ் நீங்கள் ஓடுறதுக்கு தொடங்குறதுக்கும் எந்த வயது தடையில்லை, ஓடுறதுக்கும் எந்த வயதும் தடையில்லை. அதனால இதை கேட்குறவங்க நீங்க

0: நீங்கள் யாராவது ஓடணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஏதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாப்டரில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும், அதுக்கு நான் கேரண்டி.
1: பியூட்டிஃபுல்லி செட் சார்,
0: தேங்க்யூ.
1: ரொம்ப அழகான வார்த்தைகள், மனசார சொல்லிங்க. அது கேட்கும் போதே எல்லாருக்கும் ஆஹா, உடனே இவர் சொல்லிட்டார், முதல்ல செய்யணும் இது அப்படின்னு தோணும். ஒரு 77 வயது இளைஞரை இன்னைக்கு சந்திச்ச மகிழ்ச்சி சார். தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன்
2: அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
3: நெகிழி இன்றிரவு 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
5: இப்ப 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப 15 லட்சம் ரூபாய் எங்க குழு கொடுத்திருக்காங்க.
4: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில தோழிகள் கிட்ட நாம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, பொதுவா இப்ப சோசியல் மீடியா அப்படிங்கறது அதிகமாயிடுச்சு இல்லையா? குழந்தைங்க கூட சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில குழந்தைங்க சோசியல் மீடியால நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. குழந்தைங்களுக்கு அது பிடித்தமான ஒன்றாக மாறி வருது. ஆனால் சோஷியல் மீடியாவை குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதனால் நிறைய பின்விளைவுகளும் ஏற்படும். அதாவது குழந்தைகளோட மனநிலை மாறுவது, கூடவே படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போது சோஷியல் மீடியாவும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தோழிகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். தோழிகள் பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற தோழிகள் 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, அமர்கலம் படத்துலேருந்து.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணிக்கு இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி,
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடா

இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். தற்போதுள்ள 1 முதல் 7 வயதுள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு கூட செல்போனை கொடுத்து நம்ம வந்து குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருக்கோம். அது ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. எங்க போனாலும் செல்போன் கொடுத்துட்றாங்க. அதனால குழந்தைகளுக்கு படிப்பு பாதிக்குது. இரண்டாவது, பெற்றோர்கள் மேல மரியாதையே இருக்கிறதில்ல. குழந்தைகளுக்கு விளையாட்டையும் மறந்துட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவு செல்லு கொடுக்காம இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போல நாமும் குழந்தைகளிடம் நேரத்தை செலவிடுவதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் வேலை அப்படின்னு ஓடிட்டே இருந்தா எப்படிங்க குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகன்

3 1 2 1 0 3 2 3 1 7 0 4 6 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர்ல இருந்தோ தன்னுடைய கைபேசியிலிருந்தோ அதாவது உங்களுடைய ஸ்மார்ட்ஃபோன்லேருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காமல் 0422 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைங்க. சோஷியல் மீடியாஸ்னால நிறைய விஷயங்களை ஈஸியாக கற்றுக்க முடியுது. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைப்ரரி போகணும், புக்ஸை தேடணும், அதை எடுக்கணும், அதுலேருந்து அந்த விஷயத்தை பார்க்கணும், குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறோம், நம்ம டக்குன்னு வந்து சர்ச் பண்ணுறோம், உடனே அதோடைய தகவல் வந்து நமக்கு வந்துடுது. இப்போலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம போயிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வேணுமோ அந்த தகவலை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அது எதிர்வினை ஆற்றக்கூடியதாக இருக்குது. எதிர்வினைன்னு சொல்லும்போது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு டான் டான் பதில் வந்துடுது. பிறகு வந்து நம்ம தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி குழந்தைங்க வந்து தேடி கற்றுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி, தேடி கற்றுக்கிறதா அப்படின்னா என்ன, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழலில் நம்ம போயிட்டுருக்கோம். கூடவே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த தேடல் இல்லாதனால எதுவுமே ஈஸியாக கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோழிகள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. கூடவே குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஈஸியாக தோண்டும் போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கலையே, எங்களுக்கு தான் இந்த உலகத்துலேயே கஷ்டமாக இருக்கும், இந்த உலகத்துலேயே நாங்கள் தான் கஷ்டப்படுறவங்க, எங்களை தவிர வேறு யாருமே கஷ்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்காத போது அந்த தோல்வியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லியும் கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, கண்ணும் கண்ணும் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவும் குழந்தைகளும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். குழந்தைகள் செல்போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதற்கு காரணம் நாம் தான். முதலில் அவங்க பார்க்கறத வந்து தவிர்க்கணும், கூடவே நாம பார்க்கறத முதல்ல தவிர்க்கணும். குழந்தைங்க முன்னாடி நாம 24 hours வந்து செல்போன் வச்சிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க அதை பண்ணதாங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்போன் வந்து பேசுறதுக்கு மட்டும்தாங்க, அதுக்கு மட்டும் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாசரிப்பட்டியிலிருந்து பத்மாவதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து உமா கணேஷ் சிறுமுகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியா குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பயன்படுது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி கூற வேண்டும் என்றால், சில குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு தான் முதன்மையாக பயன்படுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து இப்பெல்லாம் வந்து இல்ல நான் மொபைல் பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பாடை கவனிச்சு சாப்பிடு, ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது, ஒரு பருக்க சிந்தினா கூட உன்னை விட மாட்டேன், ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு வருது தெரியுமா, இப்படியெல்லாம் நாம பெற்றோர்கள் சொல்றத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஆனா இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து இல்ல நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நம்மகிட்டே வந்து டிமாண்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்க அப்படியாவது சாப்பிட்டுமே அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. இன்னொன்னு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சாப்பாடில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு வந்து அதை ரசித்து ருசித்து சாப்பிடும்போது ஈஸியாக அந்த ஜீர்ணாகும், குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தது. இப்போல்லாம் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வந்து செல்ஃபோன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதே நம்ம பார்க்குறோம் இல்லையா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என் பையன் பாரு செல்ஃபோன் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், என் பொண்ணு இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிற நிறைய பெற்றோர்கள் அங்கே வந்து அவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அதாவது தோழிகளாக பேசிக்கொள்ளும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிறதே நம்ம கேட்க முடியுது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டுட்டு வந்தாலும் தொடர்ந்து தோழிகள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிற தோழிகள் 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர்லேருந்தோ கைபேசிலேருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காமல் 0422 இந்த இணைப்பேனையும் சேர்த்து அழைக்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். தோழிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூக்கனூர்லேருந்து மலர்கொடி சிவகுமார் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க கையில் முதல்ல செல்ஃபோனை கொடுக்கவே கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே கொடுக்கக்கூடாது, குறிப்பாக சாப்பிடும்போது கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தோழிகள் வந்து அடுத்தடுத்து கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக செல்ஃபோன் கொடுக்கறதுல ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. குழந்தைங்க வந்து உலகத்தை வந்து ரொம்ப ஈஸியாக தன்னுடைய கைக்குள்ளேயே சுருக்கி எடுத்துக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமே குழந்தைகளுக்கு தெரியுது, கூடவே அதை ஈஸியாக கற்றுக்க முடியுது. ஒரு விஷயத்தை தேடி ஓட வேண்டிய அந்த சூழல்ல, ஆனால் தேடல்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் குறைஞ்சி போச்சு. கூடவே குழந்தைங்க வந்து இந்த சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிறனால இந்த படிப்பில் கவனம் சிதறுவது, கூடவே வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் சிதறுவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, வெற்றி கொடிக்கட்டு படத்துலேருந்து.

அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க தோழிகள்னு பார்த்துடலாம். அலைபேசியை நாமும் பயன்படுத்த வேண்டாம், அவர்களுக்கும் தர வேண்டாம், அதை வந்து பார்த்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கோவை தேவராயபுரம்லேருந்து ராஜி அமைச்சிருக்காங்க. அஸ்மத் ஃப்ரம் ஒட்டஞ்சத் புரம் பகுதியிலேருந்து, மை சன் நோஸ் ஹவு டு யூஸ் மொபைல் பட் ஹி ஓன்ட் டேர் டு டச் ஃப்ரம் ஹிஸ் பர்த் டில் நவ் ஹி ஓன்ட் யூஸ் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் பையனுக்கு எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும், ஆனால் அவனால் வந்து பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு பயம், ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கூட பேசுங்க, உட்காருங்க. அவங்க வந்து என் பையனுக்கு வந்து இப்போ நிறையா தெரியும், அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அவனுக்கு 10 வயசு ஆகுது, ஆனால் நிறைய விஷயங்கள்

அவனுக்கு டெய்லி டெய்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மொபைல் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், பட் சாப்பிட்றாங்க, மொபைல் பார்க்குறாங்க, மொத மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லவே இல்லைங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ் கீதா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்றைக்கி தோழிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வாட்ஸ்அப்லேயும் கூடவே கால் பண்ணியும் பேசுனீங்க. எல்லா தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்று மதியம் 1 மணிக்கு மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி இருக்கு. 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இருக்கு. ஸோ மாலை 5:02 சித்திரச்சிவானம்ல கதைகளின் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி, 6:00 பொன்மாழை பொழுது திரையில் பக்தி இசை, 7:25 முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி, 9:15 மயிலிறகு காலத்தை வென்ற காவிய பாடல்கள் இருக்கு. 10:00 மெல்லடி மெட்டுக்கள், 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது, எல்லா நிகழ்ச்சிகளையுமே நீங்கள் தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 தேதியிலிருந்து பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி

0: ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச்சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும்.

0: என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தின் நேரம் 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: இதுவரை மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. ஸோ ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நம்ம ரெகுலராக கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ஸ்டோரியோட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ரோபோட் பற்றின ஒரு ஸ்டோரி. இந்த ரோபோட் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. உலகத்தை ஏன் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மனிதர்களோட செயல்பாடுகளால் அவங்க தூக்கி எறிகிற குப்பைகளால் என்னாகுது அப்படின்னா, 29ஆம் நூற்றாண்டில் இந்த பூமி வாழ்கிறதுக்கே ஏற்புடைய ஒரு இடமாக இல்லாமல் பூமியில் யாருமே மக்கள் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதனால் என்னாகுது அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து எல்லா மனிதர்களும் விண்வெளிக்கு போயிடுறாங்க. அவங்க போய் ஒரு 700 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் அந்த 29ஆம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமியை சுத்தம் பண்ணணும் இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு குப்பைகள் சேர்ந்து போச்சு பூமியில். பூமி வந்து ஒரு நச்சுத்தன்மை மிகுந்த ஒரு இடமாக மாறிடுச்சு. அங்கே எந்த செடி கொடியும் வந்து முளைக்கலை. பூமி வந்து அப்படியே எந்த செடி கொடியும் இல்லாத அப்படியே ஒரு பிளாங்காக ஒரு இடமா மாறிடுச்சு. அங்கே மனிதர்களும் வாழ முடியாது, எந்த உயிரினங்களும் வாழ முடியாத, வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு இடமாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பூமியை சுத்தம் பண்ணுறக்காக நிறைய ரோபோட்ஸை மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமிக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த ரோபோட்ஸ் வந்து வால்இ அப்படிங்கிற ஒரு ரோபோட். ஸோ அந்த வால்இ அப்படிங்கிற அந்த ரோபோட் வந்து எப்படி பூமிக்கு வருது, என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத சொன்ன படம் தான் வால்இ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வெளியாச்சுன்னா, 2008ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம், அனிமேஷன் திரைப்படம். பட் ஒரு ரோபோக்கும் அன்பு இருக்கு, அதுக்கும் வந்து இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் வந்து மனிதர்களை மாதிரியே சிந்திக்க முடியும், அதற்கும் உணர்வு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு சொன்ன படம். பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரோபோட் ரொம்ப பெருசாக ஒரு மனிதன் மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக கட்டமாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், 4 சக்கரம் இருக்கும், 2 கண்கள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த உணர்வுகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ஸோ வால்இ என்னெல்லாம் பண்ணுது, வால்இயோட அட்வென்ச்சர் தான் இந்த திரைப்படம். வால்இன்னு சொல்லும்போது நிறைய வால்இ ரோபோக்கள் வருது, ஆனால் அது எல்லாமே செயலிழந்து போயிடுது பூமியில். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செயல்பட்டுட்டே இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வால்இ பழுதடைந்த ரோபோக்களை எல்லாம் கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வண்டியை தான் தன்னோட இருப்பிடமாக பயன்படுத்தி அது பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. அது பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மற்ற வால்இ ரோபோக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செயல்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ரோபோக்கள், தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த ரோபோக்கள்லேருந்து பார்ட்ஸ் எடுத்து தனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குப்பைகள் எல்லாம் சேகரித்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி அமைப்பில் மாற்றி அதை வந்து அட்புறப்படுத்துவதான் அதனுடைய வேலையாக இருந்துட்டுருக்கு. அந்த வேலையை தான் அது செஞ்சிட்ருக்கு. பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, அஞ்சாதே படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம வால்லி இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி ஒரு ரோபோ வந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது. ஒரு ரோபோன்னு சொல்லும் போது நிறைய ரோபோக்கள் அனுப்பப்பட்டது, பட் அதுல வந்து இந்த வால்லி மட்டும்தான் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கொண்டு அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ரோபோவா இருக்கு. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்பவும் வந்து அங்க ஒரு மற்றொரு ரோபோ வந்து அனுப்பப்படுது. எதுக்காக அப்படின்னா, அங்கே மனிதர்கள் திரும்ப வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏற்கனவே சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு ரோபோவும், திரும்பவும் மனிதர்களால் அங்கே வாழ முடியுமா, மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் பூமியில் உருவாயிருச்சா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈவ் அப்படிங்கிற மற்றொரு ரோபோ வந்து அங்கே அனுப்பப்படுது. அந்த ஈவும் வந்து இப்போ பூமியில் வந்து தரையிறங்குது. இப்போ பூமியில் வந்து இரண்டு ரோபோக்கள் இருக்கு, ஒன்று ஈவ் மற்றொன்று அந்த வால்லி அப்படிங்கிற அந்த ரோபோ. இப்போ இந்த இரண்டு ரோபோக்களும் என்ன பண்ணுதுன்னா அங்கே இது பண்ணிட்டு இருக்கு, அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இரண்டு ரோபோக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்டாக மாறுறாங்க. இரண்டு ரோபோக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படிங்கிற

தான் நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒரு ரோபோக்குள்ளேயும் இந்த மாதிரியெல்லாம் வந்து உணர்வுகள் இருக்குமா, ரோபோ வந்து இந்த மாதிரிலாம் சிந்திக்குமா, இந்த மாதிரிலாம் நடக்குமா பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆச்சரியப்பட வைத்த ஒரு திரைப்படம் தான் இந்த வால்யே திரைப்படம். நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில வால்இ திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்லும்போது, சரி மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படிங்கும்போது, மனிதர்கள் இப்போ ஸ்பேஸ்ஷிப் மூலமா ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம ரொம்ப ஜாலியா, அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால உடல் உழைப்பு அப்படிங்கறது அங்க மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க கிடைச்சிருது. மனிதர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு சோம்பேறி மாதிரி அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா, இந்த வால்இ வந்து தன்னோட வேலையை ரொம்ப அழகாக செஞ்சுட்டே இருக்கு. டெய்லி அதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த குப்பைகளெல்லாம் எடுக்கிறது, அதையெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறது, அதை வந்து ஒரு கட்டமாக ஒரு ஷேப்பில் பண்ணி அதை வந்து அந்த பூமியில் அடுக்கி வைக்கிறது, இதுதான் அதோட வேலை. அந்த வேலையை மட்டும் அதை பார்த்துட்டே இருக்கு. கூடவே என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள், இந்த குப்பைகள்லையும் சில பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அது தங்கியிருக்கிற இடத்துல போய் வச்சுக்குது. கூடவே ஒரு கேசட் ஒன்று கிடைக்குது, அந்த கேசட்டையும் எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது பிளே பண்ணி பார்க்குது. அதில் மனிதர்களை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப ஆசை வருது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு செடி ஒன்று கிடைக்குது. அந்த செடியை பார்க்கும்போது, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஆச்சரியமா இருக்கும். சரி, இதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா எடுத்து வைக்குது. அப்போதான் அதுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு சின்னதாக ஒரு ஒளி, ஒரு லேசர் பீம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஒளி வந்து தெரியுது. அந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியை வந்து தேடிட்டே போகுது. அந்த ஒளி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டே இது போயிட்டே இருக்கு, இந்த வால்இங்கிற ரோபோ. அப்போதான் அது கண்டுபிடிக்குது, புதுசா ஒரு ரோபோ வந்து அங்கே வந்திருக்குன்னு. ஆனால் அந்த ரோபோ என்ன நினைச்சுக்குது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஷூட் பண்ண பார்க்குது. ஸோ ஷூட் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் பேர் ஈவ் அப்படிங்கிறது, இவங்க பேர் வால்இ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் வால்இ திரைப்படத்தை பற்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு, தாம் தூம் படத்துலேருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு வால்லி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை குறித்து தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம சொன்னது மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஒரு ரோபோட் வந்து இறங்குது, அது பேர் வந்து ஈவ் அப்படிங்கிறது. அதுவும் வந்து இப்போ வால்லியும் சந்திச்சுக்கிறாங்க. இப்போ அந்த வால்லி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஈவுங்கிற அந்த ரோபோட்டை கூட்டிகிட்டு போய், புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு போய் தன்னோட இடத்தையெல்லாம் சுற்றி காமிக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்குது, டான்ஸ் ஆடுது, டான்ஸ் பண்ணி காமிக்குது, என்னென்னவோ பண்ணுது. அப்போ அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈவ் வந்து தானும் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. அப்போ ட்ரை பண்ணும்போது அது டான்ஸ் ஆடும்போது அதுக்கு டான்ஸ் ஆட தெரியல, ஏன்னா அதோட ஷேப் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஒரு உடல் அமைப்பு கொண்ட ஒரு ரோபோட் அது. அதனால் அது வந்து அது மேலே வால்லி மேலே பட்டு அதோட கண்ணு வந்து வெளியே வந்துடுது. இருந்தாலும் கூட அந்த வால்லி என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற மற்ற மிஷின்ஸ் எல்லாம் எடுத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு டட்டா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரோபோட் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கு, அந்த வால்லி வந்து என்னெல்லாம் வந்து சேமித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போ தான் அந்த வால்லி என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணுவோம் ஈவுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, காலையில் ஒரு செடி கிடச்சிது இல்லையா, அந்த செடியை எடுத்து அந்த ரோபோட்கிட்ட காமிக்குது. அந்த ரோபோட்கிட்ட அந்த செடியை காமிச்சோடனே உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படி ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஈவ் ரோபோட். அந்த ஸ்கேன் பண்ணி ஆரம்பித்தோன்னே அந்த செடி அதோட உடலுக்குள்ளே அப்படி போன உடனேயே அது வந்து அப்படி செயல்படமாயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எதிர்க்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, பூமியில் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறத பரிசோதிப்பதற்காக தான் அனுப்பப்பட்ட ஒரு ரோபோட் இது.

அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செடி உள்ளே போனோன்னே அதோட செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி அது அப்படியே வந்து முழுக்க முழுக்க செயல்படாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கு. இருந்தாலும் கூட இது என்ன பண்ணுது, தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகுது. ஒருவேளை இது சோலார் லைட்டில் தான் இயங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட்டில் இயங்கக்கூடிய ரோபோட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட்டில் போய் காமிக்குது. இப்படி என்னென்னவோ பண்ணி பார்த்தும் கூட அந்த ஈவுங்கிற ரோபோட் செயல்படலை. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பேஸ்ஷிப் வருது, வந்து அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து போயிருக்கும் இல்லையா தகவல், அந்த தகவலை வச்சு ஸ்பேஸ்ஷிப் வருது, ஈவுங்கிற ரோபோட்டை தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வால்லிக்கு அதை விடுறக்கு மனசில்லை, அதுவும் என்ன பண்ணுது, பின்னாடியே போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போயிட்டு அது தெரியாமல் அதுக்குள்ளே போயிடுது. போனோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் தான் இப்போது மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப் போய் அங்கே வாழ தொடங்கி 700 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அங்கே ஒரு கேப்டன் இருக்காரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பெல்லாம் யாருக்குமே கிடையாது, எல்லாருமே வந்து இருந்த இடத்துலையே வந்து இருக்கணும், அங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக், அவங்களுக்கு எல்லா தகவலும் இருந்த இடத்துலேருந்தே கிடச்சிரும். ஸோ அங்கே போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இவங்க வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூமின்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கேப்டன் வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்து நிறைய தலைமுறைகள் தாண்டி இப்போ 700 ஆண்டுகள் கழித்து தான் இப்போ ஒரு புது கேப்டன் அங்கே இருக்காரு. அவருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. கூடவே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செடியை எடுக்கிறக்காக தான் அந்த மறுபடியும் அந்த ஈவை வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஈவ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வாலிங்கிற அந்த ரோபோட்டை வந்து பார்த்துருது. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியப்படுது. ஆச்சரியப்பட்டு அதை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. ஏன்னா இந்த இடத்துக்கு வாலி வந்தது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே அது ஒரு புதுசாக இருக்கும் இல்லையா. ஆனாலும் அந்த வாலியை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாரு அந்த கேப்டன் அப்படின்னா, அதோட உடலில் வந்து செக் பண்ணுறாரு எங்கே அந்த செடி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செடி வந்து அது உடம்புல கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற ரோபோட் போல இருக்குது, இந்த ரோபோட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டை உடனே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. உடனே அந்த ஈவுங்கிற ரோபோட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரிப்பேர் பண்ணுற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொண்டு போகிறாங்க. கூடவே இந்த வாலிங்கிற ரோபோட்டு அது பின்னாடி மறைஞ்சிருந்தது இல்லையா, அதையும் அந்த கேப்டன் பார்த்துறாரு. பார்த்தோன்னே இது என்ன பண்ணுது, ஹலோ ஐ எம் வாலி அப்படின்னு சொல்லி அது தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. அப்போ அதோட கையிலிருந்து ஒரு சின்ன மண்ணு வந்து அந்த கேப்டனோட கையில் வந்தது. அந்த மண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு இது என்ன புதுசாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த மண்ணை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் பூமியில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறையா தாவரங்கள்லாம் விளைஞ்சிருந்தது, பூமியில் மனிதர்கள் விவசாயம் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ இந்த வாலியும் இந்த ஈவுங்கிற ரோபோட்டும் ஒரே இடத்துல இவங்க வந்து இருக்காங்க. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 ரோபோட்டுமே வந்து நல்லது கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் இவங்க 2 பேருக்குமே வந்து பிரச்சனை இருக்கிற ரோபோட்ஸாக இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அங்கே எல்லா பக்கமும் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஈவுக்கு கோவம் வருது. உன்னால் பாரு என்னோட பேரும் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி வாலி மேலே இது கோவப்படுது. கோவப்பட்டு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, சிலம்பாட்டம் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு வால்லி திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேப்டனுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஓ, பூமின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு, பூமியில வந்து நிறைய செடிகள் கொடிகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, பூமியில மனுஷங்க ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பூமியை வந்து ரொம்ப அவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வால்லியும் இந்த ரோபோட்டும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு ரோபோட் வந்து ஒரு செடியை கொண்டு வந்து அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஓ, இந்த செடி இருந்திருக்கு ஆனா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த ஈவங்கர் ரோபோட் அந்த செடியை எடுத்துக்கிட்டு ஒரு குப்பை போடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடத்த வழியா அது மேலே போய் அந்த ரோபோ அந்த செடியை கொண்டு போயிட்டு அந்த ரோபோட் கிட்ட வந்து, அதாவது அந்த கேப்டன் கிட்ட கொண்டு காமிக்குது. அந்த கேப்டன் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பூமியை பத்தி ரொம்ப பூமியை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு பூமினா ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, பூமி வந்து தகுதியான ஒரு கிரகமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ப ஆரம்பிச்சிருந்தார். இதுக்கிடையில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அந்த வால்லி, இது வந்து அந்த செடியை எடுத்து பாதுகாத்து வைக்கும்போது அது வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியிலலாம் போயிருக்கும். அப்பவும்

ஈவும் போய் அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வந்து இணைப்பிரியாத நண்பர்களாக மாறுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆட்டோ பைலட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஷிப்பை இயக்கக்கூடிய ஆட்டோ பைலட் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவரை வந்து அந்த செடியை வந்து இல்லை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பூமிக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை வந்து அது போடுது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஆட்டோ பைலட் சொல்லுது, இல்லை முடியவே முடியாது பூமிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, இதற்கு முன்னாடி இருந்த கேப்டன் எல்லாருக்கு பின்னாடியும் இந்த ஆட்டோ பைலட் வந்து இருக்கிறதா அவர் நோட் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவில். அப்போ தான் அவருக்கு தெரியுது இந்த ஆட்டோ பைலட் தான் பூமிக்கு போக விடாமல் எல்லாரையுமே தடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பாரு பூமியில் செடியெல்லாம் இருக்குது, அதனால் இனிமேல் பூமிக்கு போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அந்த ஆர்டர் வந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல இருந்த பைலட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கேப்டன் வந்து இந்த மாதிரி ஆட்டோ பைலட் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டிருப்பார், அதாவது பூமிக்கு இனிமேல் மக்களை அனுப்பவே அனுப்பிடாத, அவங்க போகிறேன்னு சொன்னாலும் கூட அனுப்பிடாத, இனிமேல் பூமியில் வாழவே முடியாது, இனிமேல் பூமி சரியாகவே சரியாகாது, பூமி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்டர் போட்டிருப்பாரு. அதனால் அந்த ஆட்டோ பைலட் வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செடியை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த செடியை வந்து இந்த வாலி கரெக்டாக என்ன பண்ணிடுதுன்னா மேலே வந்துடுது. இந்த வாலி என்ன பண்ணுது, அந்த செடியை வந்து நான் இதை ஈவுக்காக கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆட்டோ பைலட் அதில் வாங்குறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுது, ஆனால் அதனால் முடியல. அதனால் அந்த வாலியை செயல்படாமல் பண்ணிடுது, அதோட மிஷினை எல்லாம் வீக் பண்ணி அதை வந்து செயல்படாமல் பண்ணிடுது. இப்போ அந்த ஈவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படியாவது செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஏகன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நாம இன்னைக்கு வாலி திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்குமே ஏறக்குறைய நம்ம வந்துட்டோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த வாலி செயல்படாம ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த ஈ வந்து ரொம்ப வருத்தப்படுது. இப்போ என்ன பண்ணுது, வாலி எப்படியாவது சரி பண்ணியாகணும், அதுக்கு கண்டிப்பா பூமிக்கு போய் ஆகணும். ஏன்னா வாலி கிட்ட இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே பூமியில தான் இருக்கு அப்படிங்கறது அதுக்கு தெரியும். அதனால பூமிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னன்னா இந்த செடி இருக்கு இல்லையா, இந்த செடி ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின்குள்ள வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு செடி ஒரு உயிர் இருக்கு முயற்சி பண்ணுது. அங்கே எங்கேயும் ஆடுது. அப்போ மனிதர்கள் எல்லாருமே வந்து அப்போதான் எழுந்து நடக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே படுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இப்போ தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த ஆட்டோ பைலட் கூட சண்டை நடக்கிறது. இதற்கிடையில் அந்த ஆட்டோ பைலட் அந்த மிஷினை அந்த செடி இருக்கிற மிஷினை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும்போது வாலி வந்து அதுக்கு இடையில போய் மாட்டிக்குது. பிறகு அதுவும் க்ரஷ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப அழுகுது. ஆமாம் ஈவ் உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த திரும்பவும் அந்த ஆக்சிஜன் என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போது அந்த ஆட்டோ பைலட் வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. அந்த ஆட்டோ பைலட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த கேப்டன் சண்டை போட்டு அதை வந்து முறியடிச்சிடுறாரு போரில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் ஆக்சிஜன் வந்து இப்போ பூமிக்கு வருது. பூமிக்கு வந்தோடனே அந்த வாலி அந்த ஈவ் எல்லாருமே இப்போ பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம். இப்போ பூமிக்கு வந்தோடனே உடனே அதுக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பகுதிகள்லாம் வச்சு இப்போது அந்த வாலியை வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனிதர்கள் பூமிக்கு மறுபடியும் வந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க வராங்க, அவங்க வந்து மறுபடியும் பூமியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த செடியும் வளர்ந்து மரமாக மாறுது. அதை வாலியும் ஈவும் நின்று அழகாக பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா பூமி ரொம்ப சின்ன விஷயம், பூமியை வந்து நம்ம மதிக்கவே மாட்டோம். என்னவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே போடுவோம், நமக்கு அதை பற்றி ஒரு கவலையே இருக்காது. ஆனால் பூமி வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக மாறும்போது தான் அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வரும். ஸோ இதை வந்து ஒரு படம் மூலமாக நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. அதனால் பூமியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவு தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மாக் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷி முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு

0: நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம்

0: மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நீங்கள்
3: சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. கூடவே ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கூடவே ஊட்டியில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அங்கே ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்ப நிலை. நேரம் 1:57:15.

0: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15:15. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்கலாம். முதலில்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற திட்டம் பிரதமர் இ பஸ் சேவா திட்டம். பிரதமர் இ பஸ் சேவா திட்டம் அப்படிங்கறது நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்தவும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும். ஆகஸ்ட் 16, 2023 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால 3 லட்சம் முதல் 40 லட்சம் வரை மக்கள் தொகையுள்ள நகரங்களில் போக்குவரத்து தேவைகளை தீர்க்க பிரதமர் இ பஸ் சேவா திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் நகரங்களுக்கு 10,000 மின்சார பேருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாத பாதுகாப்பான மற்றும் நவீன குளிரூட்டப்பட்ட மின்சார பேருந்துகளை நகரங்களை இயக்குவதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டுல மத்திய அரசு வந்து 20,000 கோடியை மானியமாக வழங்குது. மீதமுள்ள தொகையை வந்து அந்தந்த மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளும். 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழே பேருந்துகள் இயக்குவதோடு மட்டுமல்லாம பேருந்து நிலையங்கள், சார்ஜிங் கட்டமைப்புகள் மற்றும் நவீன பயணச்சீட்டு முறை ஆகியவையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து நகரங்களுக்கு 10,000 மின்சார பேருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இருக்குது. இந்த வாகனங்களை வழங்குவதில் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் நிதி கட்டுப்பாடுகளை உணர்ந்து மாநிலங்கள் வந்து தங்களின் தேவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் ஒரு தேர்வு அளவுகோல் நிறுவப்பட்டு ஒருங்கிணைப்பு குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பேருந்துகள் அனுமதிக்கப்படுகிறது. 178 தகுதி வாய்ந்த நகரங்களில் 116 பங்கேற்று அதற்கு ஏற்ப பேருந்து ஒதுக்கீடுகளை பெற்றன. இந்த திட்டத்தில் ஏற்படும் சவால்கள் அப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் செயல்படுத்தல் ஒருங்கிணைப்பு குழுக்கள் இல்லாமல் தாமதம் அடைந்து இருக்குது. ஆனாலுமே 2027 முதல் தொகுதி 10,000 பேருந்துகளை வழங்க அரசு உறுதியாக இருக்குது. மேலும் 35,000 கூடுதல் பேருந்துகளையும் 2வது திட்டத்துல நகரங்களுக்கு வழங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மின்சார பேருந்துகளின் அறிமுகம் வந்து குடிமக்களுக்கு வந்து புதிய பயண அனுபவத்தை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சஹஜ் டிக்கெட் மற்றும் தேசிய பொதுவான இயக்க அட்டை அறிமுகப்படுத்தப்படுது. இது இந்த மின்சார பேருந்துகளை உட்பட பல்வேறு போக்குவரத்து முறைகளில் பயன்படுத்தக்கூடியது. இந்த மூலதனம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரதமர் இப சேவா கட்டண பாதுகாப்பு முறைமை திட்டத்துல பங்கேற்பதற்கேற்ப 112.46 கோடி மொத்தம் தொடர்புடைய மூலதனத்தை உருவாக்குவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2027 10,000 AC மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்த அரசின் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் இ பஸ் சேவா திட்டத்தின் கீழ் நகர போக்குவரத்தை மேம்படுத்தவும் மாசுபாட்டை குறைக்கவும் ஒரு முக்கியமான படியாகும். சவால்களை எதிர்கொண்டாலும் இந்த திட்டத்தின் செயல்படுத்தல் 116 நகரங்களில பொது போக்குவரத்து மூலதனத்தை மேம்படுத்த அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை பிரதமர் இ பஸ் சேவா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
0: இனி திரையிசை கேட்கலாம்.

0: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் ஜூலி கணபதி படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருந்தார். நினைவிருக்குமா நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவிக்குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில்
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தி உள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12

0: ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நிலைத்து நேரம் இப்போது 2:24:50. திரை இசை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல் இது.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகான் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்கள் மூலமா தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது, அவங்களோட பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதோட மட்டும் இல்லாம சமூக வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்குது. இந்த முறைகளை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமா, நிதி மற்றும் கடன் வசதிகள் மூலமா, சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மூலமா, அரசு திட்டங்கள் மூலமாகவும் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வர நம்ம பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கங்க. வணக்கம் மேடம். என் பேர் வந்து உஷா தேவி. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு நான் மேரேஜ் பண்ணி வந்தது 2010 இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். அக்ரி ரிலேட்டடாகவும் வந்து 2020 ஆரம்பிக்க சொல்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் ஒரே தொழிலை பண்ணக்கூடிய ஆளுங்களை ஒவ்வொரு குரூப்லேருந்து எடுத்து ப்ரொடியூசர் குரூப்னு வந்து பண்ண சொன்னாங்க. அதில் வந்து டெய்லரிங் குரூப் வந்து ரெண்டு குழு வந்து ஆரம்பிச்சு விட்டுறோம். அது வந்து 56 பேர் ரெண்டு குரூப்லையும் இருக்காங்க. அந்த கொரோனா டயத்தில் என்ன பண்ணாங்கன்னா மாஸ்க் ஆர்டர்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து தச்சு அதையும் வந்து நாங்கள் கொடுத்தோம். அந்த டயத்தில் ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ரிலேட்டடாக ஒரு 20 பேரை வந்து விவசாயம் பண்ணுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி குரூப் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஆரம்பிச்சு விட்டு அந்த சிறு குரு விவசாயிகள் அந்த இதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி கால்நடைக்கு எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா ஆடுக்கு மாடு கோழி தனித்தனியாக இல்லாமல் மிங்கிலாக 3 இதுவும் கலந்து ஒரு 20 பேர் ஆரம்பித்து அதுக்கு தனியாக ஃபண்ட் வந்து அவங்க வந்து குழு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாழ்வாதாரம் இது வந்து சின்ன சின்ன இது தான். அதே மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்ததில் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தொழிலில் இப்போ வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோனை வந்து கட்ட முடியாமல் இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎம்ஜேஜேபிஒய் பிஎம்எஸ்பிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா, இதுவும் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்றது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து குழுவில் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த லோன் வாங்கும்போது பேங்க்கில் பிடித்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி
2: எச்சரிக்கையாயிருங்க.
1: ஏஎன்டா ட்ரைனிங் சொல்லிட்டு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்படி குழு நடத்தணும், எப்படி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றது ஒரு ட்ரைனிங் மகளிர் திட்டத்துலேயும் போடுவாங்க. அதை நாங்கள் நடத்துவோம். அப்போ வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் என்ன தொழில் பண்ணுறது, நாங்கள் சும்மா தானே இருக்கோம், வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருக்கோம், வீட்டிலேருந்தே எங்களுக்கு சின்ன சின்ன இது எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா பரவாயில்ல, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தொழிலை வந்து கற்றுக் கொடுக்கறது, ஏஜ் இல்லாமல் கற்றுக் கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரமும் இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோளும் கூட. இப்போ இந்த 48 குழுவுலையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்கன்றத நீங்கள் அந்தந்த குழு மக்கள்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
3: பேர் மலர்விழி, பொள்ளாச்சியில் இருக்கேன், சின்னாம்பளைய பஞ்சாயத்து.

0: இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், மேத் டீச்சராக ஒர்க் பண்ணினேன். அப்போவுமே வந்துட்டு குழு மூலமாக எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணினாங்க. அப்போ அதில் சேமிப்பு, ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் அமௌண்ட் போடுறதுனால லோன் எடுக்கிறது, அதிலெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நல்லா போயிட்டுருக்கு. நான் ஜாயின் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பயணிக்கிறது 6 வருஷமாக. ஆனால் எனக்கு அறிமுகமானது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். 13 பேர் இருக்கும். டெய்லரிங் ஒருத்தர் பண்ணுறாங்க, அதே மாதிரி பேப்பர் கவரிங் ஒருத்தர் பண்ணுறாங்க, மளிகை கடை. ஏன்னா எங்கள் அக்கா பேஸ் பண்ணினதுனால அப்படி மளிகை கடையோடதில் நான் அப்படி போயிட்டுருக்கேன். அப்புறம் ஊர்கா அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள். மெயின் வந்து நிறைய பேர் டெய்லரிங் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மளிகை தான். ஏன்னா அக்காவுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன், அக்கா சேல்ஸ் பார்த்துக்குவாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து ஒரு 500 தான். மந்த்லி ஒரு 500ங்கிறது எடுத்து வைக்கிறதே தெரியறதில்ல நமக்கு. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தியாவசியமான ஒரு செலவு, ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க்கான ஒரு இது தான். ஆனால் அது வந்து ஒரு சேவிங்ஸை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-60,000 பர் ஹெட்டே அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி லோன் வந்து ஈஸியாக எடுக்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை, நம்மளை நம்பி கொடுக்குறாங்கும் போது அதை கரெக்டாக கட்டணும். அந்த குடுக்கல் வாங்கல் அதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது.
1: மகளிர் குழு மூலியமாக சொந்தமாக 12 பேர் பண்ணுறதுமும் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் குரூப்பில் வந்து எல்லாம் தொழில் விவசாயம் நெசவில் இருக்கிறனால யாரும் இல்லைன்ட்டாங்க. ட்ரைனிங் போகிறக்காக நான் ஏதோ ஒரு தொழில் செய்யணுங்கிற பிரிப்பட்டு கோமதிக்கா மூலியமாக அவங்க லோனு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மிஷின் முதல் கொண்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக நான் இது பண்ணி ட்ரைனிங் போய் அவங்க நாங்கள் தொழில் நான் ஒருத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கிறது கொஞ்ச நேரம், அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நம்மளுக்கு மசால் பொடி தான் அமைஞ்சுது. நான் அந்த தொழில் பண்ணுறக்க ஆரம்பித்தேன். ட்ரைனிங் எனக்கு 10 நாள் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் புள்ளி விவரமாக சொல்லி கொடுத்தாங்க. அதை புரிஞ்சுட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாங்கி யூஸ் பண்ணுறவையில் எல்லாம் பொருள் நல்லா இருக்குது, தரமாகவும் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொந்தமாக வந்து வாங்கிட்டே வராங்க. வீடு தேடி வந்து கடை வச்சுருந்தா என்னால் கடை ரன் பண்ண முடியல, தோட்டத்துக்குள்ளேயும் செஞ்சு போட்டு கடையை ரன் பண்ண முடியல. அதனால் வீட்டிலேருந்தே சொந்தமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து தொழிலுக்குன்னு நம்ம தனியாக லோன் போட்டால் ரொம்பவே அவங்க எத்தனையோ சலுகை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மகளிர் குழு மூலியமாக நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறவையும் மகளிர் குழு நடத்தி அதில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். மினிமம் 12 பேர் சேரணும் குழு. நம்ம 12 பேர் சேர்ந்து நம்ம கரெக்டாக வரவு செலவு கரெக்டாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது வர்ற அவங்க புதுசாக வரவேலுக்குமே என்கேஜ்மெண்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். இப்போ நான் மசால் பொடி, மற்றவங்க வந்து காளான் பண்ண எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து குழு மூலியமாக பண்ணுறது எங்களுக்கு நல்ல சலுகை. கவர்மெண்ட் மூலியமாக வருது. இப்போ என்ன குழுவில் இந்த பொடி பண்ணுறதுனால எனக்கு ஸ்டாலுக இது எங்கே போட்டாலும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்ற பக்கம் நாங்களும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவோம். முதல்ல வந்து புதுசில் வந்து கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து வெளியறிமுகம் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஸ்டால்களுக்கு இதுகளுக்கெல்லாம் போங்காட்டி அவங்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணங்காட்டி எங்களுக்கும் கொஞ்சம் அந்த FLC சர்டிஃபிகேட்டெல்லாம் அவங்க குழு மூலியமாக எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுக்குங்காட்டி எங்களுக்கு வந்து நல்லா இதாகிட்டுது. மசால் பொடி எல்லா வகை மசால் பொடிகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, மீன் குழம்பு பொடி, கரம் மசால், இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே சகலமும் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் வந்து எதுலேயும் கெமிக்கல் கலக்கிறது இல்லை. சுத்தமாக நாங்கள் ஒரிஜினலாக வீட்டில் பார்த்து பொறுமையாக வறுத்து சுத்தமான முறையில் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். கலப்படம்ங்கிற பேரே இல்லை. ஒவ்வொருத்தரும் கலருக்காக ஒரு பொடிக்கு ஒரு கலப்படம் போடுவாங்க. எங்கள் அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் சுத்தமாக தனிப்பட்ட முறையில் சுத்தமாக நாங்கள் மல்லியே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கித்தான் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து வாங்கித்தான் நாங்கள் சேர்க்குறோம். வீட்டிலேருந்து ஸ்டெப் எடுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மகளிர் குழுவில் மகளிர் ஒன்று சேர்ந்தால் சாதிக்க முடியாது, எது கிடையாது. எப்பேற்பட்ட துறையிலையும் மகளிர் சாதிக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ நானே ஒன்று தெரியாத காட்டு முட்டாளாக தான் வீட்டில் இருந்தேன். இப்போ இந்தளவுக்கு நான் பண்ணுறேன்னா நான் அந்த மகளிர் குழு மூலியமாக செய்கிறங்காட்டி அவங்க சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணங்காட்டி தான் எங்களால் பண்ண முடியுது. அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இது வர்த்தகத்துறை இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்க அந்த ஸ்டெப்பு அவங்க வந்து வெளி உலகத்துக்கு ஏவர மாட்டாங்க, ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம தைரியமாக பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முதல்ல ஒரு தொழில் பண்ணணுன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து வயசாக எதுவுமே காரணம் காட்டி ஒதுங்கி நிற்காதீங்க பெண்கள்.

0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: என்னோட பேர் வந்து சுகன்யாங்க. நான் இங்கே கோவை மாவட்டம் செஞ்சேரி மலைங்கிற கிராமத்தில் டெய்லரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்ல முறைக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இப்போ குழு வளர்பிறை மகளிர் குழுன்னு ஆரம்பித்து 2020 மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணேங்க. வளர்பிறை மகளிர் குழு எங்கள் குழு பேர். அதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து நாங்கள் குழு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குழுவுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் ஜஸ்ட் வருவோம், வேலையை செய்வோம், போவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில் எந்த ஒரு பழக்க வழக்கமாக ஒரு பேங்க்குக்கு போகிறது எதுவும் இல்லாமல் இருந்தேங்க. ஆனால் மறுபடி குழுவில் சேர்ந்து குழு மூலமாக போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேங்க்லெலாம் இன்ட்ரோ ஆனாங்க. எல்லா பல வெளி பழக்க வழக்கம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நாங்கள் 10 பேர் சேர்ந்து பண்ணல பார்த்தீங்கன்னா 10 பேருமே வந்து வேறு வேறு தொழில். ஒரு 4 பேர் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேர் மளிகைக்கடை வச்சுருக்காங்க, மீதி 3 பேர் விவசாயம் மாடு வாங்கி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் உள்ளே போய் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாங்கள் சேமிப்பு போட்டு வாரம் 100 ரூபா சேமிப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டு சேர்ந்ததையும் எங்களுக்கு குழு மூலமாக எங்கள் சேமிப்பு அமௌண்ட்டை வச்சு லோன் கொடுத்தாங்க. ஆள் ஒன்று 10,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் வாங்கி நாங்கள் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாருமே பண்ணணும். அப்படி ரெடி பண்ணுறப்ப தான் எங்களோட கடைக்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லரிங் நான் ஒருத்தி மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் மேலே ஒரு மிஷின் வாங்கி வேறு ஒருத்தங்களை சேர்த்து 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அப்படி பண்ணுறப்ப வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடைச்சாங்க, கொஞ்சம் லாபமும் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே இருக்க இருக்க நாங்கள் அந்த வருமானத்தை வச்சு லோனையும் கட்டி முடிச்சிட்டேங்க. அப்போ அடுத்த லோன் கொடுத்தாங்க. அப்படியே தொடர்ந்து வாங்கி இப்போ லோன் வாங்கி வெளியில் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் போய் வெளியில் பேசுகிற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகிட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட பேசுனாலே தயக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ அப்போ ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு போல்டாக நின்று நம்ம ஒரு மகளிராக இருந்து இந்த அளவுக்கு பண்ணுறோன்னா அது மகளிர் குழு மூலமாக நடந்தது தான். எங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் வராமல் எவ்வளவோ இது பிரச்சனையில் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய என்ன இருக்குது வெளியில் கொண்டு வரலான்ட்டு, ஆனால் என்ன ஒரு பயம். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதுக்குமே வெளியிலே வர மாட்டோம், ஒரு பயத்தோடையே இருப்பேங்க. ஆனால் இதுக்குள்ளே போய் ஒவ்வொருத்தர் கூட பேசுகிறப்ப கான்ஃபிடென்ட் ஆகி தன்னம்பிக்கையாக தைரியத்தோடு இன்றைக்கி நாங்கள் தொழில் பண்ணி இப்போ 2-3 லோன் வாங்கிட்டேங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ 15 லட்சம் ரூபா எங்கள் குழுவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆள் ஒன்று 150,000 ரூபா வாங்கி கட்டி இப்போ ஒரு 3 பேர் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் தொழில் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அந்த வருமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்தையே ரன் பண்ணுற கண்டிஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஆரம்பத்தில் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த நாங்களே தனியாக இருந்து இன்றைக்கி குடும்பத்தை ரன் பண்ணி இன்றைக்கி வெளி செலவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்களே சமாளிக்கிற தைரியம் எங்களுக்கு வந்துருச்சு. நல்ல முறை குழு போயிட்டுருக்குது. மகளிர் குழு வந்து எங்களை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் பண்ணி ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தை கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். என்னை மாதிரி நிறையா மகளிர் பார்த்தீங்கன்னா வெளியில் வராமல் இன்னுமே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் குழுவில் சேர்ந்து ஒரு 10 பேரோடு சேர்ந்து நல்ல முறைக்கு மேலும் வளரக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த டெய்லரிங் வந்து நான் இப்போ இடையில தான் பழகினிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு நான் சும்மா மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேங்க. ஏதோ போவோம், வேலைக்கு முடிப்போம், வருவோம் அந்த

0: மாதிரி இருந்துச்சு. இது ஜஸ்ட் என்னோட சொந்த யூஸ்க்காக நான் டெய்லரிங் ஆரம்பித்தேன். அப்படியே ஆரம்பித்து இருக்க இருக்க பக்கத்தில் ஒவ்வொரு கஸ்டமராக வந்து அறிமுகமாகி கொடுத்தாங்க. அப்படியே ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணி கடை போட்டு பண்ணினாங்க. இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் எனக்குன்னு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்கு என்ன குழு மூலமாக யூஸ்னால், லோன் மெயினாக தர்றாங்க. இன்னொன்று குழுவில் வந்து நம்ம உள்கடன் மாதிரி எடுத்துக்கோ. ஜஸ்ட் ஒரு பொருள் வாங்கணும், டெய்லரிங் தேவையான பட்டன் கவுஸில் போய் ஏதாச்சும் வாங்கணும், லேஸ் அந்த மாதிரி ஒர்க் வாங்குறப்போ நம்மளுக்கு தேவைங்கிறப்ப அவங்க என்னென்னா, நம்ம திடீர்னு போய் யாருக்கிட்டையும் போய் ஒரு கையில் எடுத்துக்கான கடன் தானே வாங்கணுங்க. ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டு கேட்கணும்னா யாருக்கிட்ட வாங்கினாலும் கடன் கொடுக்கறக்கே யோசிப்பாங்க. ஆனால் இந்த குழுவில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நம்மளுக்கு தேவையா, ஜஸ்ட் போனோம்னா ஒரு தலை பிரதிநிதி ஊக்குனர் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டோம்னா நம்ம 10,000 ரூபா அமௌண்ட் எடுக்கிறோமா, உடனே போய் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம தொழிலுக்கு வந்து விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதனால இப்போ பிரச்சனை இல்லைங்க. யாருக்கிட்டையும் நம்ம கையேந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. குழு மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லா உதவியும் கிடைக்குதுங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். மெதுவாக கட்டுறதாங்க. நாங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை உள்கடனாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வர்றோம். லோன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சுங்க. லோன் வாங்குற வரைக்கும் ஆரம்பத்தில் எடுத்து யாராக இருந்தாலும் யாரையும் நம்பி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. எதுவாக இருந்தாலும் இப்போ சொந்தமாகவே இருந்தால் கூட அமௌண்ட் கிடைக்காது. அப்போ குழுவுங்கிறப்ப வந்து என்னென்னா, நாங்கள் எங்களோட அமௌண்ட்டை சிறுக சிறுக உள்ளே போட்டு அது ஒரு அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் பேங்க் வந்து அவங்களாவே லோன் கொடுத்துக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு. ஆரம்பத்தில் தனியாக இருக்கிறப்ப குழுவில் சேர்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் போய் கேட்டாலும் யாரும் பணம் நம்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இது குழுவுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க லோன் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் கொடுத்தாங்க, நாங்கள் நல்ல முறையாக கட்டினதுனால திரும்ப திரும்ப அவங்களே வந்து க்ளோஸ் ஆகியில் மறுபடியும் அடுத்த லோன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வெளியில் வாங்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு தேவைப்படுறதில்லை. இப்போது பேருங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாங்கள் 10 பேர் சேர்ந்து தான் குழு ஆரம்பித்தோம். அந்த 10 பேர் சேர்த்துறப்ப ஃபஸ்ட் டைம் சேர்த்துனாங்க. 10 பேர் சேர்றப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வெளியாளுங்க, மீதி 5 பேர் நம்ம சொந்த வந்தத்தில் சேர்றப்போ எல்லாருமே சேரன்னு தான் சேர்ந்தாங்க. ஒரு 3 பேர் பத்தாதனால வந்து நாமளே வந்து வாலண்ட்ரியாக அவங்கள கூப்பிட்டு போட வேண்டியதாக போச்சு. அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து அங்கே குழு வந்து ரன் ஆகாதுங்க, பாதியிலேயே நின்றுச்சு. அதனால் குழுவை வந்து சேர்த்துறதுக்கு முன்னாடியே கலைச்சிட்டேங்க. ஆரம்பிக்கவே இல்லை குழுவை. அப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு எல்லா ஆளுகளும் கரெக்டாக கட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுகளாக பார்த்து குழுவில் சேர்த்தி அவங்க 10 பேருமே வந்து எல்லா இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறவங்க தான் சேர்த்தணும் குழுவில். சும்மா நம்ம விருப்பப்பட்டு ஆள் இல்லை அப்படிங்கிறக்காக சேர்த்தனோம்னா இது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. குழு வந்து இது ஒரு செயின் ஒர்க் மாதிரி தானுங்க. எல்லோரும் ஈவனாக போனால் மட்டும்தான் நல்லபடியாக நடக்கு குழு. இப்போ எங்களோட குழுவில் இப்போ 12 பேர் இருக்காங்க. 12 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் லோன் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. சேமிப்பாகட்டு ஒரு மீட்டிங் ஆகட்டும் எதுக்கு கூப்பிட்டீங்களும் கரெக்டாக அந்த டைமில் வந்துடுவாங்க. பணம் வாங்கினாலும் அப்படி தான், கடன் கட்டுறது எல்லாமே அட் அ டைமில் எல்லாம் கரெக்டாக கட்டிடுறாங்க. எல்லாரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட 2020 நாங்கள் குழு ஆரம்பித்தோம். இன்றைக்கு 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நல்ல முறைக்கு போயிட்டுருக்குங்க. பரவாயில்ல, எல்லாருமே எங்களோட குழு நல்ல ஆளுகளை அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் எத்தனையோ குழு சேர்த்துறதுக்கு இருக்காங்க. நல்ல ஆளுகளாக பார்த்து சேர்த்து குழுவில் போனீங்கன்னா நிறைய பெனிஃபிட்டு. எத்தனை பேர்த்துக்கு எவ்வளவோ பிரச்சனையில் இருப்பாங்க, ஆனால் வந்து தன்னம்பிக்கையோட பெண்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னா மகளிர் சுயோதவி குழு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே வந்து மகளிர் குழுவை ஒரு 10 பேர் 12 பேர் சேர்த்து நல்ல ஆளுகளாக சேர்த்து நல்ல முறைக்கு கொண்டு வாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மகளிர் குழு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வீட்லேயும் கிடைக்காதுங்க. நாங்களே ஆரம்பத்தில் இந்த மாதிரி குழு ஆரம்பிக்கிறோன்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு உங்களுக்கு வேலை, நீங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்களா பாருங்கள், எதுக்கு தேவையில்லாமல் இதில் போய் அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு உங்களாலையெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதில் போய் ஜெயிச்சு காட்டுவோம் தான் வீட்டில் சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு யார் வீட்லேயுமே இதுக்கு சம்மந்தமே கொடுக்கல. நீங்கள் போனோம்னா வேண்டாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் மகளிர் குழுங்கிறது வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்காக இல்லைங்க, எல்லோரும் வந்து மேலே வர்றதுக்காக மட்டும்தான். இது வந்து யாருமே கீழே கொண்டு போய் விடாதுங்க. எல்லாருமே மேலே வர்றதுக்காக மட்டும்தான் மகளிர் குழு. அது வந்து தப்பே சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சேர்ந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முறைக்கு போயிட்டுருக்குது. எல்லாருமே வந்து எல்லாருமே வெளியில் தெரியாதவங்க தான் எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா. எல்லாமே சும்மா தோட்ட வீட்டில் இந்த மாதிரி வீட்டளவுக்கு இருந்தவங்க தான் வந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நம்ம குழுவில் இருக்கிறவங்க எல்லா வெளியில் போய் எல்லாம் வெளியுலகம் தெரிஞ்சு இன்னைக்கு நல்லபடியாக எல்லாரும் தொழில் பண்ணிட்டு நல்லா இருக்குங்க. 4 பேர்த்துக்கு தெரியற நாங்கள் குழு மூலமா. முதல் பார்த்தீங்கன்னா வின்ட்ரோவே இல்லாமல் இருந்தப்ப இன்னைக்கு 4 பேர் எங்கள் குழுவில் வந்து பார்த்துட்டு நல்ல முறைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்லேயே ஆகட்டும் வெளியுலகம் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குங்க.
1: நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10

6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220649459 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.

நேயர்கள் இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தஞ்சை நுண்கலை ஓவியம் வரைவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை ஓவியர் கே நாகராஜன் மற்றும் எஸ் கவிதா ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம். இது

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன

0: ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: நேரம் 2:59, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்க அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3:03, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். 3 ஆனாலே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களோட ரெடியாக இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எங்கிட்டேருந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், 1950-69 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து மட்டுமே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் சூப்பராக கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்ன
0: கொளஞ்சிநாதன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாசமலர்ல இருந்து மலர்ந்து மலராமலும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 3:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மணலி மாறன்.
0: ஓகே, சென்னையில இருந்து பேசுறீங்க. எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க சார் நம்ம FM?
1: இணைய வழியா கேட்டு

0: குடியிருந்த
1: கோயில் திரைப்படத்திலிருந்து என்னை தெரியுமா இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றி நன்றி நன்றி. பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்னை தெரியுமா

0: நேரம் 3:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமிமா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: மாமா பாட்டு போடுங்க,
0: கேட்டு கழிச்சுக்கலாம். நன்றி
1: நன்றி. வணக்கம்.

நேரம் 3:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். கோல்டன் ஹிட்ஸ் பாடல்களை உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் தொட்டி வட்டம் காட்டுப்புத்தூர் வி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எதிர்நீச்சல் படத்துல வெற்றி வேண்டுமா போட்டு அந்த படம்.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: நேரம் 3:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவாலநகர்ல திருப்பூர் கோவாலநகர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் சார், என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: படம் வந்து காதலிக்கு நேரம் இல்லைங்க, பாட்டும் அதே பாட்டு தான், காதலிக்கு நேரம் இல்லைங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்டு கசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 3:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இது வரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். மீண்டும் நாளைக்கு 3 மணிக்கு டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கண்டிஷன் தான், 1950-69 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்லிருந்து மட்டுமே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். மறந்துடாதீங்க, நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கால் பண்ணுறதுக்கு 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டத்தை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்து அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேரம் 3:59:37 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைய போறோம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன கேம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சூப்பரான கேம் தான் நம்ம விளையாட போறோம். என்னன்னா வேர்ட் கனெக்ட். என்னங்க இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வார்த்தைகளை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கேமா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவேன், கான்செப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வாங்கிட்டு அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை வந்து நீங்கள் ஒரு 4-5 வார்த்தை நீங்கள் வந்து அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னா சூப்பராக, நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேயா, உங்களுக்கு வந்து ஒரு 60 seconds டைம் தருவோம். நீங்கள் 60 seconds கூட அதிகம், நம்மளுடைய காலர்ஸ் அதாவது நம்மளுடைய லிசனர்ஸுடைய அறிவுக்கு அதாவது டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் இந்த கேம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைம் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு 60 seconds நீங்கள் யோசிச்சு நீங்கள் வந்து சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து சொல்லிடுறேனே. என்ன அப்படின்னா மழை அப்படின்னு சொன்னேன்னா மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லணும். மழைக்கு என்ன, மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, கொடை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, கொடை சொல்லலாம், மழை மேகம் சொல்லலாம். அந்த மாதிரி நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு அது சம்மந்தப்பட்ட கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி கேம். ஓகே, இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கால் பண்ணி விளையாடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஐ எம் வெரி பிஸிங்க, கால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. வாட்ஸ்அப்பில் சூப்பராக உங்களுடைய பதில்கள் எல்லாம் சொல்லுங்கள். பேர், உங்களுடைய ஊர், ஆன்சர். ஓகேங்களா, 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பதில்கள் எல்லாம் அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக, ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: அமேசிங் ஆன சாங் கேட்டு கஷ்டம். நேரம் 4:09 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, கேம் என்ன அப்படிங்கிறது வேர்ட் கனெக்ட், அதாவது வார்த்தையை வந்து நான் சொல்கிற கான்செப்டை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், மழை அப்படின்னு சொன்னால் குடை அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் மேகம் அப்படின்னு சொல்லலாம், இடி சொல்லலாம், மின்னல் சொல்லலாம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு முதல் நேயர் வந்திருக்காங்க, விளையாடலாம். இவங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆலங்கொம்பு சனித்தன பகுதியிலிருந்து விஜயகுமார் பேசுறேன்.
0: விஜயகுமார் சார், உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாங்களா? ரொம்ப சிம்பிள், நீங்க முதல் காலாக வந்திருக்கிறனால உங்களை வச்சு நாங்க டெஸ்ட் பண்றதுனால ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கோம். கிச்சன், அதாவது சமையல் அறை. கிச்சன் உங்களுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: நெருப்பு,
0: நெருப்பு, தீ எல்லாம் ஒண்ணுதானுங்களே.
1: டீங்களா?
0: ஓகே ஓகே.
1: சாப்பாடு, ரசம்.
0: சாப்பாடு, ரசம்.

0: சம் ஓகே, அப்படியே சமையல் மெனுவா
1: ஓகே.
0: சொல்லாம வேற ஏதாவது சொல்லுங்களேன். என்ன சொல்றது, அப்படியே
1: கிரைண்டர்
0: யோசிக்கிறீங்களா?
1: மிக்சி
0: கிரைண்டர் மிக்சி ஓகே,
1: கிச்சன்லாம்.
0: கிச்சன்ல சூப்பரா சொல்லிட்டீங்க, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி நன்றி.
0: அருமையா வந்து முதல் காலராக வந்து சூப்பரா வந்து விளையாடிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த காலர் வராங்க, அவங்க என்ன மாதிரி எல்லாம் கெஸ் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு தடை இல்லாமல் நம்ம வந்து விளையாடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போது இன்னொரு நேயர் வந்து இணைப்பில் வராங்க. ஓகே, அவங்களாவது கரெக்டாக கனெக்ட் ஆகுதா கால் அப்படின்னு பார்க்கலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செல்வலட்சுமி ராஜவி.
0: செல்வலட்சுமி, ஓகே, உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? வேர்ட் கனெக்ட் கேம் தான் விளையாடுறோம். நீங்க ஓகே, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஓகே, இப்போ கேம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே, உங்களுக்கான வேர்ட் வந்து டிராவல், பயணம்.
2: பயணம், பயணம், சந்தோஷம். ஹலோ,
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டு தான் இருக்கேன்.
2: பயணம், சந்தோஷம், வண்டி, திங்ஸ், பெட்ரோல்,
0: அப்புறம் என்ன சொல்லலாம்,
2: இயற்கை காட்சிகள்.
0: ஓகே,
2: வேற பணம்.
0: பணம் வேணும். ஆமா, கரெக்ட்.
2: ஆமா, முதல் பணம், அப்புறம் சாப்பாடு, தண்ணி, தண்ணி, அப்புறம் காத்து, நல்லா கூலிங்கா இருக்கும்.
0: ஓகே, வேற என்னெல்லாம் ஞாபகம் வருது பயணம் பண்ணும்போது? பஸ்ல போனா பஸ் டிக்கெட் வாங்கணும் அந்த மாதிரி அப்படி யோசிங்க.
2: ஆமா ஆமா ஆமா,
0: கரெக்ட். ஓகே, அருமையா முயற்சி பண்ணீங்க செல்விலட்சுமி, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த கால இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேன் மேம்.
0: சிந்து, ஓகே, உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேம்.
0: ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா?
3: சரி.
0: ஸ்கூல்,
3: மாணவர்கள்,
0: பிளாக்
3: போர்ட்.
0: ஓகே, சூப்பர்.
3: டேபிள், சேர், நோட்புக், பென், பென்சில்.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்களே.
3: டீச்சர், பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், வேன், ஸ்கூல் பெல்.
0: சூப்பர். சாக் பீஸ். அப்படியே ஒவ்வொன்றா சொல்றீங்களே, சூப்பர் சிந்து. வேற ஏதாவது இருக்கா, விட்டுட்டீங்களா? வேற ஏதாவது மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, சூப்பர் சிந்து, வாழ்த்துக்கள். இருக்கீங்களா இணைப்பில்? ஓகே, என்ன ஆச்சு, டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க, நான் பயந்துட்டேன், கட்
3: ஆயிடுச்சோன்ட்டு.
0: ஓ, அதை பார்த்துட்டு இதை விட்டுட்டீங்க, பரவாயில்ல, அருமையா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் சிந்து, பாய். அருமையாக வந்து எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதாங்க ஃபார்மேட், இப்படி தான் வந்து நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அதோட அசோசியேட் ஆகிருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கேம். நீங்கள் வந்து தமிழில் நிறைய வார்த்தைகள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. தமிழ் சொன்னாலும் ஓகே, இங்கிலீஷில் சொன்னாலும் ஓகே, தமிழில் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா இன்னும் சூப்பராக நம்ம வந்து கேம் கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் கால் பண்ணுன்னா கால் பண்ணுங்க, 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். எனக்கு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு, வாட்ஸ்அப்பில் இருக்கிற எங்களை எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாடலுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ன பதில்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் படிக்க போகிறேன். ஸ்டே டியூனாக இருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஜியூட் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கசிச்சோம். சாய் அபியாங்கர் மியூசிக்ல, சாய் அபியாங்கர், தீப்தி சுரேஷ் பூமி வாய்ஸ்ல. நேரம் 4:19, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம கூட வேர்ட் கனெக்ட் கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாம். வணக்கம்.
1: அழகிய மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கணேஷ். திருமங்கலேருந்து பேசுறேமா?
0: ஓகே கணேஷ் சார், உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸி. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, மழைக்காலம். மழைக்காலத்துல உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லுங்க பாப்போம்.
1: மழைக்காலத்துல வந்துங்க ரெயின் கோட்டு.
0: சூப்பர். ஓகே.
1: அப்புறம் நெருப்பு போட்டு தீ குளிர்காயிறது.
0: ஓகே. கேம்ப் ஃபயர் மாதிரி சொல்றீங்க. ஓகே.
1: மழைக்காலத்துல வந்து வண்டியில போறது.
0: மழைக்காலத்துல வண்டியில போறதா?
1: ஆமாங்க. மழை வர

0: அதுக்கப்புறம்
1: கொடை எல்லாரும் சொல்றது சொல்லிட்டீங்க. சரி அடுத்தது சொல்லுங்க.

0: அதுக்கப்புறம்
1: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. அமேசிங்கா, மழைக்காலம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கெல்லாம் எங்கிருந்து கனெக்ட் பண்ணி எங்கெல்லாம் போயிருக்காரு பாருங்களே. ஃபர்ஸ்ட் ரெயின் கோட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வரைக்கும் போயிட்டாரு. ஓகே, அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்
2: அன்பு சகோதரிக்கு, இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. சரி, உங்களுக்கான ஓகே உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல் வந்து ஓகே, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி சொல்ல போறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னென்ன பொருள் போடுவோம் அப்படின்னு ஓகேங்களா? ஈஸி தான். தக்காளி சாதம்,
2: தக்காளி சாதம், அரிசி,
0: ஓகே,
2: தக்காளி,
0: ஓகே,
2: கடலை பருப்பு,
0: கடுகு,
2: கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை,
0: ஓகே,
2: அப்புறம் உப்பு,
0: உப்பு சூப்பர்,
2: வெங்காயம், மிளகாய், அப்புறம் பாத்தீங்கன்னா இது பூண்டு.
0: ஓகே ஓகே, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு உங்களுக்கான இன்னொரு சொல் சொல்லலாமா இல்ல நீங்க ஓகே போது கிளம்புறீங்க?
2: சொல்லுங்க.
0: ஓகே ஓகே. மரம்,
2: மரம், கிளை, இலை, கூடு, பறவைகள் கூடு,
0: ஓகே,
2: அப்புறம் காய், பழம், பூக்கள்,
0: ஓகே சூப்பர், அருமையா சொல்றீங்களே.
2: மரத்துக்கு உண்டானது அடித்தளம் வேர்.
0: மரம் முக்கியமா ஒரு விஷயம் நம்மளுக்கு தருமே,
2: கதவுகள், ஜன்னல்கள்.
0: ஓகே, மரம் முக்கியமா நம்மளுக்கு ஒரு விஷயம் தருமே,
2: நிழல்.
0: நிழல், ஓகே, பாத்தீங்களா முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். ஓகே,
2: அருமையா விளையாடுறீங்க.
0: எல்லாம் சரியாயிருங்க, நம்ம வெட்டவே நம்ம நட்டுதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மரங்கள் வந்து நம்ம வந்து நிறைய வளர்க்கணும், வீட்லயும் சரி ரோட்ல எல்லா இடத்துலயும் நம்ம வளர்ப்போம். ஓகேங்களா, முன்ன இருந்ததை விட இப்ப பெட்டராவே இருக்கு. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப அருமையா வந்து விளையாடினாங்க. அடுத்தது யார் விளையாடுறாங்க, யார் வராங்க லைன்ல அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்ல. வாட்ஸ்அப் நேயர்கள் யாரெல்லாம் என்ன மாதிரியான பதில்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஓகே, வரதராஜ், கீதா, சண்முகா நகர் மூக்கனூர்ல இருந்து நம்ம வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கிச்சனுக்கான அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. அடுப்பு இருக்குங்க, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், அரிசி பருப்பு வகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குகன் சிந்து கோத்திலிருந்து அடுப்பு, சிலிண்டர், பாத்திரம், தண்ணீர், மளிகை செலவு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கணேஷ் திருமுகையிலிருந்து, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாமிப்பாளையம் பெரிய கிணறு வீதியிலிருந்து கவினிக்கா, அவங்க வந்து கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வேர்டை கனெக்ட் பண்ணி அடுப்பு, சிலிண்டர், டம்ளர், குடம், தண்ணீர், பருப்பு வகைகள், ஃப்ரிட்ஜு, அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து எல்லா அந்த எல்லா சொல்லுக்குமே கனெக்ட் பண்ணி கிச்சனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அடுப்பு, தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் சம்மந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா வேர்டு, அதுக்கு வந்து பஸ், கப்பல், ரயில், பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கூல் கேட்டதுக்கு புத்தகம், விளையாட்டு, பரீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கள்ளியம்புதூர்லேருந்து திரு ராஜசேகர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடி பீரியட், ஹோம் ஒர்க், சண்டே, ஓகே, அதாவது ஸ்கூலில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிடி பீரியட் இருக்குங்க, ஹோம் ஒர்க் இருக்கும், பசங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்சில், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது பாலா திருப்பூர்லேருந்து, அவரும் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள், சேர் பெஞ்சு, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவங்களும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரமண முதலி புதுவிலேருந்து சுதாகர் ஜீவா, நம்ம வந்து மழை கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு குடை மின்னல் மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடுகு அப்படின்னு ஒரே வழியில் முடிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தா கிச்சனில்

என்ன பொருள் இருக்கும், கடுகு இருக்குங்க அப்படின்னு சொல்லி டிசியாக முடிச்சிட்டாங்க. ஜெய் கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதி, நிபுலா யோகவர்ஷினி இவங்க சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி மனோகரன். எல்லா அதாவது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னமோ எல்லா வேர்ட்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இருக்கும், பஸ்ஸு ட்ராவல் பற்றி சொன்னப்போ டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனில் வந்து காய்கறிகள் அது மட்டும் இல்லாமல் மளிகை சாமான்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைக்கு கூட இருக்கும், இவங்களும் மழை வந்தால் காய்ச்சல் கண்டிப்பாக வரும், காய்ச்சல் சளி இல்லாத மழையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன நம்ம வந்து கிச்சனில் வந்துட்டு சமைக்கும் போது என்னென்ன விஷயம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி சாதம் கேட்டிருந்தோம் இல்லையா, அது ரெசிபியாகவே போட்டிருக்காங்க என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா, ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி அவங்களும் அவங்களுடைய ஆன்சர்ஸை எல்லா வேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் பகுதியிலிருந்தும் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவங்களும் எல்லா வார்த்தைகளுக்குமே கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து அவங்களும் கரெக்டான வாழ்த்துக்கள். கோணமலை ஆனந்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கேட்ட ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே கனெக்ட் பண்ணி சூப்பராக பதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து, பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் அவர்களும் வந்து அவங்களும் வந்து கரெக்டான பதில்கள், நம்ம சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான பதில்கள் கனெக்ட் பண்ணி சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் கேமா இருக்கு. ஓகே, ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து எல்லாத்துடைய பேரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிட்டோம். ஒரு பாடலுக்கு அப்புறமா மீண்டும் வந்து விளையாட போறோம். யாராவது இதுக்கு இடையில கால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப கூப்பிடுங்க, நம்ம பாடல் கேட்டுட்டு சூப்பரா வந்து கண்டினியூ பண்ணலாம் கேமை. ஸ்டே டியூன்ல இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ரெட்ரோ படத்திலிருந்து அருமையான அமேசிங்கான எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டு ரசித்தோம். சந்தோஷ் நாராயணன் வாய்ஸில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 4:31 ஆயிடுச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வேர்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் தான், அமேசிங்கான கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். கனகரத்தினம்.
0: ஓகே, நலமாக இருக்கோங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை சண்டே.
1: என்ன மேடம்?
0: சண்டே, ஞாயிற்றுக்கிழமை.
1: சண்டே, சண்டேனா மட்டன் சிக்கன்.
0: ஓகே, சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்.
1: சாப்பாடு, அப்புறம் சினிமா பார்க்க போறது,
0: அப்புறம்
1: ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறது.
0: என்னங்க இது? ஓகே, எல்லா நாளும் தான் எடுப்போம், அன்னைக்கு மட்டுமா எடுப்போம்? ஓகே,
1: இல்ல மேடம், அன்னைக்கு ஸ்பெஷலா இருப்போம், ஏன்னா சனிக்கிழமை சம்பளத்தினால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு.
0: ஓகே, நீங்க அப்படி எடுப்பீங்க. ஓகே, சூப்பர்.
1: பாங்க மேடம், சினிமா போறது, அப்புறம் காய்கறி வாங்க போறது, மளிகை சாமான் வாங்க போறது, அப்புறம் நிகழ்ச்சியில கால் பண்ணி போன் பாடல் கேக்குறது.
0: மத்த நாள் எல்லாம் அப்ப கேட்க மாட்டீங்களா
1: மேடம்? என்ன, நான் வேலைக்கு போறதுனால சண்டே தான்.
0: சண்டே தான். ஓகே, அப்ப இன்னைக்கு கால் பண்ணிட்டீங்க, பரவாயில்லை.
1: சொந்த வேலையால இன்னைக்கு லீவ் போட்டேன்.
0: பாத்தீங்க,
1: எல்லா நிகழ்ச்சிக்கும் லைன் கிடைச்சிருது, ஆனா கெட்ஸ் இட் கோ மட்டும் லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம்.
0: அப்படிங்களா? ஓகே, கண்டிப்பா கிடைக்கும், ட்ரை பண்ணா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து லைன் வந்து வராதனால அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சூப்பரா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
1: வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: ஓகே, சண்டேன்னு சொன்ன உடனே எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு வந்து யோசிக்க முடியாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது சரி இதை சொல்லி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் அருமையாக வந்து விளையாண்டீங்க. அடுத்த நேயர் விளையாட வராங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஒவ்வொரு மாதிரம் வணக்கம் மதிப்புமிகுந்த அறிவிப்பாளர்களை நான் கோவைக்கு மீட்டி தேவராஜபுரம் எனும் சித்தூரிலிருந்து சுகம் ராஜா.
0: ராஜா, சொல்லுங்க, உங்களுக்கான கேம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கல்ல?
2: ஆமா ஆமா மேம்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடலாமா?
2: சொல்லுங்களேன்.
0: ஓகே, நிழல்.
2: என்னமா?
0: நிழல், நிழல்.
2: சரியா புரியலையே, என்னது கரகரப்பு அதிகமா இருக்கு.
0: நிழல், இப்ப புரியுதுங்களா? ஓகே, இணைப்பு சரியா இல்ல போல இருக்கு.
2: கேட்கவே மாட்டேங்குது. வணக்கம் வணக்கம்.
0: இப்ப கேக்குதுங்களா?
2: ஓ,
0: இப்ப கேக்குதுங்களா?
2: கேக்குது.
0: ஓகே, உங்களுக்கான சொல் வந்து நான் ஒரு சொல் சொன்னேன், உங்களுக்கு அது கேக்கல சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து காலை. காலை நேரம்.
2: காலை நேரம். அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்னே நாம் விழிப்பது, பல் துலக்கி விட்டு நடைபயிற்சி மேற்கொள்வது, சமையல் அறையில் உதவி, குளியல், சாமி தரிசனம், அடுத்தது பணிக்கு புறப்படுதல், அவசர அவசர வேலைகள்.
0: ஓகே, இதுதான் மார்னிங் வந்து, மார்னிங்கோட ரிலேட்டடான. மார்னிங் எல்லாருமே முக்கியமா டீ காஃபி குடிப்போம் நிறைய பேர், அதை சொல்றதுக்கு
2: மறந்துட்டீங்க.
0: ஓகே சார், அருமையா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. அமேசிங்கா வந்து ஒவ்வொரு வேர்டையும் கனெக்ட் பண்ணி வந்து விளையாடிட்டு இருக்கோம்.

0: நாளைக்கு இன்னும் நிறைய காலர்கள் வந்து வராங்க, நம்ம அவங்க கூட பேசலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணும்போது இணைப்பு சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்துட்டு நம்ம கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, டைமும் வேஸ்ட் ஆகும். அடுத்த நேர் வராங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரத்துலேருந்து ரிஃபாயா.
0: ராமநாதபுரத்துலேருந்து யார் பேசுறீங்க?
1: ரிஃபாயா.
0: ரிஃபாயாங்களா? ஓகே. உங்களுக்கான
1: மாவட்டம்?
0: மாவட்டத்தில் இருந்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, எப்படி நீங்கள் எஃப்எம் கேட்குறீங்க?
1: நான் மொபைலில் தான் கேட்குறேன்.
0: மொபைலில் கேட்குறீங்களா? அருமை. சரி, ஓகே. உங்களுக்கான சொல் சொல்லலாமா? ஓகே, உங்களுக்கான சொல் வந்து இன்டர்வல், இடைவேளை. இன்டர்வல், இடைவேளை. எல்லாமே கேக்குது கரெக்டா, எக்ஸாக்டா அந்த வார்த்தை மட்டும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா?
1: ஆமா, அந்த அது என்ன வார்த்தை?
0: இன்டர்வல். இப்ப இன்டர்வல், இன்டர்வல்ங்க, இடைவேளை. இடைவேளை.
1: இன்டர்வலா? இடைவேளையா?
0: ஆமா ஆமா, சொல்லுங்க. அது கூட கனெக்டான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வரும், அப்போ அந்த இன்டர்வல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துரும்.
1: இடைவேளையா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: இடைவேளையில நம்ம இப்ப பள்ளிக்கூடம் படிக்க போகும்போது இடைவேளை விட்டோம்னா சேர்ந்து ஓடுவோம். அங்க எல்லாம் வெளியில வந்து இந்த பாட்டி இவங்க எல்லாம் எல்லாமே நிறைய விற்பாங்க, ஏதோ ஐஸு ஐஸ்கிரீமா அதெல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். பாத்ரூம்க்காக தான் இடைவேளைக்கு விடுவாங்க, அதுக்கு போவாங்க பசங்க எல்லாம். அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி தியேட்டர்ல
0: மட்டும்
1: இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கதை பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இடைவேளை நினைக்கிறேன்
0: அவ்வளவுதானா? ஸ்கூல்ல வரும் இன்டர்வல், வேற எங்க வரும்?
1: தியேட்டர்ல வரும் சொல்லிட்டீங்க. இருப்பாங்க நம்ம, அவங்க வந்து வெளியில கேட்ல காவலாளி அவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. பெல் இருக்கும், புத்தகம் இருக்கும், பள்ளிக்கூடத்துல விளையாடுவாங்க. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்.
0: அதுதான் கேட்க வந்தேன், ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்ல இவ்வளவு வேலை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அருமை. வாழ்த்துக்கள், அருமையா பதில்
1: சொன்னீங்க. புரியவே இல்ல.
0: பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டா புரிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டீங்கல்ல, சூப்பர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய். நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு விளையாட போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஓகே குமார், கேம் வந்து எப்படி போகுது அப்படினு கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: சொல்லுங்க என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து காடு.
2: காடுங்களா? வனப்பகுதி. மிருகங்கள். அழகான பறவைகள். செடி கொடிகள். மரங்கள்.
0: ஓகே.
2: மலை.
0: வேற என்ன?
2: அவ்வளோதாங்க.
0: அவ்வளோதான், அருமையா பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு வார்த்தையை சொல்லிட்டு நான் கிளம்பிட்டுமா பாய் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஓகே, அடுத்தது யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இன்னும் வரல. ஓகே, அடுத்தது ஒரு நேர் வராங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிறுமுகன், தங்கவேல் பேசுறேன்.
0: தங்கவேல்.

0: சார், உங்களுக்கான வார்த்தை கடல்.
1: கடல், கடல் மீன்.
0: கடல்ல மீன், ஓகே. அடுத்தது
1: அலைகள், மீனவர்கள், வலை, படகு.
0: சூப்பர்.
1: தங்கு, தூண்டில்.
0: சூப்பர் சூப்பர்.
1: உப்புங்க, உப்பு.
0: உப்பு யாரோ பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்கறாங்க, யார் அது?
1: நண்பர்கள்.
0: நண்பர்கள், ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா இப்போ?
1: ஆமாங்க மேடம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: வேற என்னங்க? கடல் நுரைங்க, அலைகள் வர நுரைகள். கடல் ஓரத்துல மணல்கள். இனி என்னங்க?
0: ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
1: வாழ்த்துக்கள். நன்றி.
0: எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக இந்த கேமு புரிஞ்சுட்டு அதில் வார்த்தைகளை வந்து அழகாக கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வரப்போகுது, பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து விளையாடலாம். ஸ்டே டியூன்ட் இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, பெருப்புல சிரிக்கிற அணியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா.

0: மதராசி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 4:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சி அறிஞ்சிருக்கோம். வேர்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்திகிரியில விஷாலினி பேசுறேன்.
0: விஷாலினியா? ஓகே, உங்களுக்கான வேர்ட் வந்து வானம். வானத்துல

0: இருக்கிறது எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
1: மலை,
0: ம்,
1: நட்சத்திரம்,
0: ம், சூப்பர்,
1: மேகம்,
0: ம்,
1: நிலவு,
0: நிலவு, ஓகே,
1: சூரியன்,
0: சூரியன், ஓகே,
1: வானவில்,
0: வானவில், சூப்பர்மா. அடுத்தது
1: விமானம்,
0: ம், வேற என்ன, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. வானம்னு ஒரு படம் கூட இருக்கு, அதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட் கனெக்ட் கம்ப்ளீட் ஆயிடும். வானம்னு ஒரு படம் கூட இருக்கு. சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? செவன்த் படிக்கிற பாப்பா சூப்பரா வந்து லைனை புடிச்சு வந்து சூப்பரா விளையாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு விஷாலினி. பாய்.
1: தேங்க் யூ மேம், இப்பதான் மேம் ஸ்கூல் விட்டு வந்தேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா படிங்க. வாழ்த்துக்கள். பாய்.
1: தேங்க் யூ மேம்.
0: பாய் பாய். விஷாலினி கோத்திரிகளில் இருந்து அருமையாக விளையாண்டாங்க. அடுத்த நேயர் வராங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அவினாஷ்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: அவினாஷ்ல இருந்து பிரபு, உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல் தான் கேட்கலாம் இருக்கேன். ஈஸியா, நீங்க ரோட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே, டிராவல்ல இருக்கீங்களா?
2: வாங்க
0: அருமையா வந்து எல்லாருமே வந்து சூப்பரா அந்த வேர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணி சூப்பரா வந்து விளையாடுறீங்க. இப்படிதான் விளையாடணும். ஓகே, யாராவது வராங்களான்னு பார்த்தா யாரும் வரல. ஓகே, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் கரெக்டான பதில்கள், யாரெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்ட்ரீட் டூனருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: மிஸ்ட்ரி படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, டி ராஜேந்தர், அனிருத் ரவிச்சந்தர் அறிவு வாய்ஸ்ல அருமையான பாடல். நேரமா 4:51 அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு வேர்ட் கனெக்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சொல் சொல்லுவேன், அது சம்மந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க, விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கான சொல் வந்து விளையாட்டு, கேம்ஸ். கேம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்க. இணைப்பு வந்து சரியா இல்ல. கிரிக்கெட் சொன்னது மட்டும்தான் எங்களுக்கு கேட்டது.
1: விளையாட்டு மைதானம் படம்.
0: நோ, சூப்பர்.
1: கிரிக்கெட். கபடி, கோல்ஃப், டென்னிஸ். அதுக்கு அப்புறம் ஸ்டம்ப், பால்.
0: சூப்பர், அருமையா வந்து விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்த நேயர் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரமாக பதில்கள் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் பதில் அனுப்பியிருக்காங்க, யாரெலாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். யாரெலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஓவியா திருப்பூர்லேருந்து லோகநாதன், சண்முகப்பிரியா, தன்விகா, ஓவியா திருப்பூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விஎன் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி, வெள்ளிங்கிரி, அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அவங்களும் வந்து நம்ம சண்டே அப்படின்னு சொல்லியிருந்தோம்லையே, அந்த வேர்டை வந்து கனெக்ட் பண்ணி வாரத்தினுடைய முதல் நாள் விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை. அதுக்கப்புறம் தேவராயபுரத்துலேருந்து ராஜா, அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுமுகை தங்கவேல் கண்ணப்பன், அவங்களும் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டியநகர் இந்திராணி, அவங்களும் பதில்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மூக்கனூர்லேருந்து கீதா சண்முகா நகர், அவங்களும் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாரெல்லாம் பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுடைய பெயர் இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து அந்த வேர்டுக்கான ஆன்சரை போட்டுறீங்களா, அதான் நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன் டக்குன்னு. ஓகே, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, அவங்களும் பதில்கள் கொடுத்துருக்கீங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம், ஜெயந்தி, அவங்களுக்கும் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது யார், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், அவங்களும் பதில்கள், நிறைய பதில்கள் எல்லாருமே தொடர்ந்து கொடுக்கறது தான் சூப்பர். திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, ஹரீஷ், அவங்களும். அதுக்கப்புறமா யார் யார் யார் யார் அப்படின்னு பார்த்தா, பாலா திருப்பூர்லேருந்து, கல்யம்புதூர் திருவூர் ராஜசேகர், அதுக்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தா கோணமலை ஆனந்தன், அவங்களும் நிறைய பதில்களை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கநல்லூர் ஜெயலக்ஷ்மி, மனோகரன், பொள்ளாச்சி முருகேசன், அவங்களும் குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்தும், இளங்கோ நகர்லேருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தெலுங்கு பாளையத்திலிருந்து பாலு, ரேவதி, அஜய், அச்சியா, அவங்களும் நிறைய பதில்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அம்புஜம் அம்பலவாணன், திருநெல்வேலியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய நம்ம கேட்ட எல்லா வேர்ட்ஸுக்குமே கனெக்ட் பண்ணி சூப்பரான பதில்கள் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சிக்கு வணக்கம், அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, அவங்களும் பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்த் கணபதியிலேருந்து, அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறதாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதாவது நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பதில்கள் வந்து தொடர்ந்து அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்பவே அருமையான சந்தோஷமான விஷயம். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் கால் பண்ணி விளையாடின எல்லா நேயர்களுக்குமே, வாட்ஸ்அப்பில் பதில்கள் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியிலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் அர்ஷிதா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

0: பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் மக்கட்பேறு குரல் எண் 62. எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணியும் ஆயாச்சு. ஆர்ஜே சாரு கேசினி உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷலை குட்டி குட்டி கதைகள் வழியா உலக பொதுமறையான திருக்குறளை எடுத்து சொல்றதா இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதை, அது மூலமா நம்ம என்ன திருக்குறள் கேட்க போறோம் அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.